ஷெனால் மற்றும் ஆக்ஷனா ஆக்ஷானா, நீங்கள் ரெண்டு பேரும் தான் பாட போறீங்களா? என்ன பாட்டு? நண்பன் திரைப்படத்தில் நம்புற பாடலா? சரி, இதோ அந்த பாடலை உங்களுக்காக அவர்கள் தர இருக்கிறார்கள். கேட்டு ரசியுங்கள். அதனத்தில் நேர்கள் நீங்கள் மறந்து விடாதீர்கள், வளமையான தொலைபேசி இலக்கம் தான் 4162924059 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து நீங்கள் இந்த சிறுவர்களோடு எல்லாம் பேசிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவர்களுக்கு உங்களது ஊக்கத்தை கொடுங்கள், உங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். டிவியை தொலைக்காட்சியிலே நேரடியாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அதுபோன்று தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் ஃபேஸ்புக் பக்கத்திலும் இப்பொழுது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் அழைத்து அவர்களுக்கு உங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். ஒரு பாடல் முடிவதற்கு 30 வினாடிகளுக்கு முன்பு நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் அவர்களோடு பேசிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, இப்பொழுது பாடலுக்கு செல்லலாம். முதலாவது பாடலை பாடுவதற்காக ஷெனால் மற்றும் அக்சானா.

0: அற்புதமான ஒரு அழகிய பாடலே அருமையாக பாடினார்கள். அந்த பாடலின் அர்த்தம் புரியுமா உங்களுக்கு? என்னன்னு தெரியாதா? சரி, ஒவ்வொரு மொழியிலையும் காதல் பற்றிய வரிகளை இணைத்து இந்த பாடலை அவர் இயக்கியிருந்தார், இயற்றியிருந்தார். மதன் கார்கி எழுதிய ஒரு அற்புதமான பாடல். சரி, நாங்கள் இப்பொழுது நேர்களை நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இவர்களுக்கு உங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-292-4059 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து நீங்கள் அவர்களோடு பேசிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, கலந்து கொள்ளும் நேர்களை இப்பொழுது நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன? அழைப்பில் இருக்கிறீர்கள்,
1: பேசுகிறேன்.
0: வணக்கம் மதன், எப்படி, நலமாக இருக்கிறீர்களா?
1: தொடர்ந்து
0: அப்படியே இணைந்து கொள்ளுங்கள். இன்னும் பல பாடல்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு பாடகர்களுக்கும் நீங்கள் வந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி,
1: நன்றி.
0: அடுத்த நேரை சந்தித்துக் கொள்ளலாம். வணக்கம், வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், பேசுங்கள்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
2: நான் வீரசிங்கம் நினைக்கிறேன்.
0: என்ன பேர் சொன்னீர்கள்?
2: வீரசிங்கம்.
0: வீரசிங்கம், சரி.
2: உண்மையில அருமையான குரல், பாட்டு கேட்டா அந்த மாதிரி தான் பாடினாங்களே. நான் உங்களோட ப்ரோக்ராம் தவறா பாக்குற ஒரு ஆள்.
0: அப்படியா?
2: ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமே நான் ஜீவிக்கு முன்னால கொண்டுவிடுவேன். நான் உண்மையில நல்ல புறக்கிழமை. எனக்கு இந்த பொண்ணுமுறை இந்த பிள்ளைங்க படங்கள் போட வைக்க தெரிஞ்சிட்டு நான் இன்னைக்கு விழுத்த விழுத்த மாட்டேன். இன்னைக்கு கண்டிப்பா நான் இந்த ஷோ பார்த்து கொண்டா இருக்கிறேன் நினைச்சிட்டேன்.
0: அப்படியா? சரி, பாத்தீங்களா, உங்கள் நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக அவர் இன்று எங்குமே செல்லாது வீட்டிலே இருந்து உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருக்கிறார். நன்றி, நன்றி, உங்கள் அன்புக்கு நன்றி, நன்றி. அடுத்த நேரை சந்தித்துக் கொள்ளலாம். வணக்கம்,
3: நான் புருஷோத்தமன். நலமா இருக்கிறேன்.
0: நலமா இருக்கிறேன் புருஷோத்தமன். நீங்கள்?
3: நானிடம் ஆட்சியாக நன்றி. முதலாவது இருவர் நல்ல நல்ல அழகாக பாடினார்கள், அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்களும் நல்ல அழகாக தொகுத்து வருங்க, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி,
0: நன்றி, நன்றி புருஷோத்தமன். மீண்டும் மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள்.
3: நன்றி, நன்றி,
0: நன்றி, நன்றி. அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் சாரா.
0: சாரா வணக்கம், எப்படி, நலமாக இருக்கிறீங்களா சாரா? நலமாக இருக்கிறோம். சரி, எவ்வாறு இந்த இவர்களது பாடல் எப்படி இருந்தது?
4: ஐயோ, அழகா இருந்தது. விஜயபிரகாஷ் பாடி அந்த பாட்டு பாடல, அந்த பெண் குரல்ல சும்மா என்னமோ ரொம்ப அழகா இருந்தது. நல்லா இருந்தது. இரண்டு பேரும் நல்லா பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல தூத்து வழங்கி கொண்டிருக்கும் தொகுப்பாளரும் சூப்பரா பழைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. கேட்டுக்கொண்டே இருப்போம். நன்றி,
0: நன்றி, நன்றி. உங்கள் அன்புக்கு நன்றி. மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள்.
4: நன்றி.
0: அடுத்த நேரையை சந்திக்கலாம். வணக்கம், வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
5: வணக்கம்.
0: வணக்கம், என்ன சுணக்கம்?
5: வணக்கம், ரெண்டு பேரும் நன்றாக பாடினார்கள். நான் ஷியாமலா கதைக்கிறேன்.
0: ஷியாமலா, உங்களுக்கு யாருக்காவது தெரிந்தவரா ஷியாமலா?
5: ஓ, அவ இன்னும் பாடையில நினைக்கிறேன். அக்ஷனாண்ட பெரியம்மா.
0: ஓ, அக்ஷனாண்ட பெரியம்மா. அக்ஷனா வந்து இப்பொழுது பாடிக்கொண்டிருக்கிறார். அக்ஷனா இன்னும் அடுத்த பாடலை அவர் பாடுவார். நன்றி கலந்து கொண்டமைக்கு. மீண்டும் இணைந்து கொண்டு
5: நன்றாக பாடினார்கள்.
0: நன்றி, நன்றி. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
6: வணக்கம்,
0: என்ன பேர்
6: சொன்னீர்கள்?
0: சுதன். சரி சுதன், இவர்களது பாடல் எப்படி இருந்தது?
6: எனக்கு கேட்க, நான் விடையில தொடங்கல ஒரு ஷோ இதுல நான் உண்மையான பாட்டு போய் கொண்டிருக்கேன். நான் நினைச்சேன், நான் அவ்வளவுக்கு பெண் குரல்ல இந்த பாட்டு இல்லையேன்ட்டு தான் யோசிக்க பார்த்தேன். அவ்வளவுக்கு நல்லதா இருந்தது. அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது.
0: நன்றி, உங்கள் அன்புக்கு நன்றி. மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி. நேர்களை மறந்துவிடாதீர்கள். ஒவ்வொரு பாடலுக்கும் நீங்கள் வந்து அவர்களுக்கு உங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். அதுதான் அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். இவர்கள் எல்லாம் 13 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்பதையும் மறந்துவிடாதீர்கள். வளர்ந்து வரும் கலைஞர்கள், ஆகவே இவர்களுக்கு நிச்சயம் உங்கள் வாழ்த்துக்கள் தேவை என்பதையும் இதனத்திலே நினைவுபடுத்திக் கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி ரகம் 416-292-4059. டிவி தொலைக்காட்சி மற்றும் CMR இணைந்து வழங்கும் இந்த மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியினை நீங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். சரி, இப்பொழுது நாங்கள் அடுத்த நேரை சந்திப்போமா? சரி நேர்கள், நீங்கள் அழைப்பிலே காத்திருங்கள். நாங்கள் அடுத்த பாடலை தொடர்ந்து உங்களை இணைத்துக் கொள்ளவிருக்கிறோம். அடுத்த பாடலை பாடுவதற்காக ஷெனேலோடு இணைந்து அக்ஷனா பாடலை பாட இருக்கிறார். அக்ஷனா, உங்களுக்கு ஒரு சிறிய இடைவெளி, மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். தமிழுக்கு ஒரு பெருமையை சேர்க்கும் ஒரு அற்புதமான பாடல் தான் அடுத்த பாடலாக இடம்பெறவிருக்கிறது. கோயில்புரா திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். இந்த பாடலை பாடுவதற்காக இப்பொழுது அக்ஷனா மற்றும் ஷெனால்.

0: மூச்சிருக்கும் இறை தமிழிலும் பேச்சிருக்கும் ஒரு அற்புதமான தமிழை பெருமைப்படுத்தும் ஒரு அற்புதமான பாடலை கோயில் புறா திரைப்படத்திடம் என்ற பாடலை பாடினார்கள். உங்கள் இருவருக்கும் பாராட்டுகள். அடுத்த நேரை நாங்கள் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். உங்கள் தொலைக்காட்சியின் வெளியளவை குறைத்துக் கொண்டு பேசுங்கள். வணக்கம். அவர் பேசுவது அவர் தனக்கு தானே பேசிக் கொண்டிருக்கிறார். வணக்கம். அடுத்த நேரை சந்திக்கலாம்.
1: என்ன
0: பேர் சொன்னீர்கள்? தேவதாஸ்.
1: தேவதாஸ், குழந்தைகள் பாடுவதை கேட்க மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. இந்த வயதிலே வெறும் சிறப்பாக பாடுகின்றார்கள். இவர்களது வருங்காலம் எதிர்காலம் எல்லாம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொல்லி காட்டிக்கொண்டு அவர்களை வழிநடத்திக் கொண்டு பெற்றோர்களையும் பார்த்துகிறோம். அவர்களுக்கு இந்த
0: குறித்து
1: பாடுகின்றார்கள். அதே மாதிரி நீங்களும் நல்ல மாதிரி ஒரு அறிவிப்பாளராக இருக்கின்றீர்கள். நல்லா இருக்கிறது, சிறப்பா இருக்கிறது. நீங்களும் நல்லா பாடுவேன் தெரியும். ஒரு பாட்டை பாட பாடணும்.
0: இன்று அவர்களுக்கான நாள். அவர்கள் பல பாடல்களை பாடியிருக்கிறார்கள். நன்றி. நன்றி தேவதாஸ் கலந்து கொண்டமைக்கு. அடுத்த நேரையை சந்திக்கலாம். வணக்கம்.
2: நான் மதம் தலைக்கின்றேன். இருவரும் அழகா படிக்கின்றார்கள். மற்றது அவர்கள் படிப்பது மட்டுமல்ல, எங்கள் நீளத்து மண்ணின் வாசனையையும் அதோட கலந்து பெற்றோர் அதை ஊட்டி வளர்த்திருக்கின்றார்கள். அமுதனை போல அந்த பாடல்களையும் தமிழையும் ஊட்டி வளர்த்திருக்கின்றார்கள். அதற்கும் நன்றி சொல்லிக்கொண்டு மீண்டும் மீண்டும் சுரக்க வேண்டும், அவர்கள் மீண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு தொடர்ந்து பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. நன்றி. மீண்டும் மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி. அவர் பேசவில்லை. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்.
0: தேவகுமார்.
3: ஆமா,
0: தேவகுமார்.
3: அந்த இருவருமே சிறப்பான பாடல அந்த மலகம் மொழியால அருமையான ஒரு பாடலை பாடி இருந்தார். அந்த கோயில் புறா படத்துல அந்த இளையராஜா அவர்கள் அந்த அந்த பாட்டை சொல்லி கொடுக்குற மாதிரியான ஒரு பாடல் சிறப்பா பாடிக்கொண்டு இருந்தாரு. சிறப்பான கனி வளங்கள், சிறப்பான அந்த குரல் வளங்கள் இருந்துச்சு. சிறப்பா பாடிக்கொண்டிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் இருவருக்கும். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.
0: நன்றி. கலந்து கொண்டமைக்குமார். அடுத்த நீரை சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம். நான் பாபு கலைக்கிறேன். கலருதான். வணக்கம். எப்படி இருக்கீங்க?
0: பாபு நாகேஷ்.
4: அப்படித்தானே?
0: நன்றி. நன்றி. கூறுங்கள்.
4: நீங்கள் நிகழ்ச்சி தொகுத்து வழங்குவதில் வல்லவர், பாடகர், கூல்கா என்று சொல்லுவார்கள். உங்களை அருமையாக தொகுத்து வழங்குவீர்கள். இந்த 11 வயது மூவர் சிறுமிகளுக்கும் நல்ல எதிர்காலம் இருக்கின்றது. அந்த அமுதே சாமுலே உண்மையிலே அவர்கள் சங்கீதம் இசை பயிர்கிறார் என்று தெரிகின்றது. அந்த மூவருமே அழகாக பாடுகிறார்கள். அந்த 2வது பாடலாக அமுதே தமிழே சூப்பர் அமேசிங்கா பாடினார்கள். அந்த ஒரு லிரிக்ஸ் கூட அவர் பார்க்கவே இல்லை. நான் பார்த்த கவனித்தேன். அவர்கள் லேப்டாப்பை பார்க்கவே இல்லை,
0: நோட்டை
4: பார்க்கவே இல்லை. பார்க்காமலே லிரிக்ஸ் பாடம் ரெண்டு பேருமே அங்கே பார்த்த பெரியாக்கள் கூட கிடக்கிட்ட ஒரு நோட்ஸை பார்ப்பேன் என்ன. இவ்வளவுதான் பாட்டுக்காக இருந்தேன். நான் பார்க்கவே இல்லை. எல்லா இளைஞர்களும் இருக்காது. அந்த 11 வயது ஒரு லைன் கூட பார்க்க இல்லைன்னா எந்த கணக்கு பாட்டுக்கு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. கலருவன்.
0: எல்லோருமே 12 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள்.
4: நன்றி.
0: நேர்கள் அழைப்பிலே காத்திருங்கள். அடுத்த பாடலை தொடர்ந்து நாங்கள் உங்களை சேர்த்துக் கொள்கிறோம், இணைத்துக் கொள்கிறோம். நீங்களும் கலந்து கொள்ள 416-292-4059 ஒரு பாடல் முடிவதற்கு 10 வினாடிகள் அல்லது 30 வினாடிகளுக்கு முன்பாக நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அடுத்ததாக அக்ஷனா மற்றும் அக்ஷானா இருவரும் இணைந்து இன்னும் ஒரு சிறப்பு பாடல் இது பாடுவதற்காக நாங்கள் இப்பொழுது அக்ஷானாவை அழைக்கலாம். வாங்க அக்ஷானா. அஷ்னேல், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, அடுத்த பாடல் மகுடி திரைப்படத்திலே இடம்பெற்ற ஒரு அற்புதமான பாடலை பாடுவதற்காக அக்ஷனா மற்றும் அக்ஷானா.
5: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஏ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். மறந்து விடாதீர்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-292-4059.

0: ஆஹா, ஒரு அற்புதமான பாடல். மகுடி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் மறைந்த பாடகி எஸ் ஜானகி பாடிய ஒரு அற்புதமான பாடல். சரி, இப்பொழுது நாங்கள் நேர்களை சந்தித்துக் கொள்ளலாம். வணக்கம் நேர்களை, நீங்கள் தொடர்ந்தும் அழைத்து இந்த நேர்களை, இந்த சிறுவர்களுக்கு உங்களது உற்சாகத்தை கொடுங்கள். அப்பொழுதுதான் அவர்கள் தொடர்ந்தும் பாடிக்கொண்டே இருக்கலாம். கலந்து கொள்ளும் நேரை சந்திக்கலாம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம், பேசுங்கள். நாங்கள் பேசுவது கேட்கிறது. சரி, அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், புருஷோத்தமன். இருவரும் நல்ல அழகாக பாடிக்கொண்டிருக்க நல்லா இருக்கு, கேட்டுக்கொண்டிருக்க நல்லா இருக்கு, கேட்டுக்கொண்டு நல்ல நேர தெய்வமே வந்து பூமியில வங்கி வந்து பாடுற போல இருக்கிறது. நான் கூட அந்த வானொலியில பாடல் கேட்கறது கூட பாடல் வரிய எழுதி வச்சு தான் கேட்கிறோம். ஆனா அவ்வளோத்தையும் ஞாபகமா வச்சு பாடுறதுக்கு உண்மையில அதற்கு ஒரு சிறப்பான பாராட்டு பாராட்டணும். மற்ற குரலும் வந்து தெய்வீக குரலா இருக்கிறது, அதற்கும் என்னுடைய குழந்தையின் தெய்வம் என்று சொல்வார்கள். அவருடைய குரலும் அப்படி இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி, நன்றி புருஷோத்தமன். மீண்டும் மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். சரி, நேர்கள் அழைப்பிலே காத்திருங்கள். நாங்கள் அடுத்த பாடலை தொடர்ந்து நேர்களை நாங்கள் இணைத்துக் கொள்ளவிருக்கிறோம். அடுத்த பாடல் ஒரு தனிப்பாடலாக இடம்பெறப் போகிறது. ஷனால் இந்த பாடலை பாடப்போகின்றார். சரி, ஆக்சானா, நீங்கள் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். ஷனால் அந்த பாடலை பாட இருக்கிறார். ஆக்சானா, நீங்கள் கொஞ்சம் வருவோமா? ஷனால் பாட இருக்கும் பாடல் தளபதி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல், சின்னத்தாய் அவள்.
2: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-229-2459.

0: மனதை உருக்கும் ஒரு அற்புதமான பாடல். அந்த பாடலை பாடிய ஷனால் உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, நான் நேர்களை சந்தித்துக் கொள்ளலாம். வணக்கம்.
1: This message has been transcribed. One moment,
0: please. சரி, அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் ஷனால் ஃப்ரெண்ட் நிமிஷா கேக்குறேன்.
0: ஷனால் இந்த ஃப்ரெண்டா? அப்ப எனக்கு ஃப்ரெண்ட் இல்லையா நீங்க? சரி, ஷனால் கூட ஃப்ரெண்டா?
3: ஓ,
0: தெரியுமா அவ?
3: ஓ, இந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்.
0: ஸ்கூல் ஃப்ரெண்டா? சரி, அவங்க கூட பேசிக்கொள்ளுங்க.
3: ஓகே.
0: ஹலோ. சரி, என்ன சொல்ல போறீங்க ஷனாலுக்கு?
2: நீங்க நல்லா படிச்சீங்க. நாங்க உங்களை வாழ்த்துறோம்.
0: வாழ்த்துறீங்களா? சரி, நன்றி நன்றி ஷனால். உங்களுக்கு வாழ்த்துறாவா மாவ?
3: தேங்க் யூ நிமிஷா.
0: தேங்க் யூ நிஷா.
2: வணக்கம்.
0: நன்றி நன்றி நிஷா. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம், அருணா கதைக்கிறேன்.
0: வணக்கம் அருணா. சரி,
4: நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள்?
0: நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
4: நாங்களும் நலமாக இருந்து கொண்டு உங்களோட நிகழ்ச்சியை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: உண்மையில
4: அந்த சனாயி இப்ப கடைசியா பாடின பாடலை கேட்ட உடனே எங்களுக்கும் அழுகதான் வருது. அந்த பாடலை கேட்ட சின்ன தாயவள் உண்மையில நன்றாக பாடியிருந்தா. அவருக்கு வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக பாடுகிறார்கள். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள்.
0: தொடர்ந்து அழைத்து அழைத்து எல்லோருக்குமே உங்களது உற்சாகத்தை, அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுங்கள். உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். நன்றி. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: ரவிசங்கர் பேசுறேன்.
0: ரவிசங்கர், வணக்கம்.
5: ஆமா, வணக்கம். உங்க தலைப்பு ரொம்ப நல்லா இருக்கு, எமர்ஜிங் ஸ்டார்ஸ்.
0: அப்படியா?
5: ரொம்ப நல்லா இருக்கு. அது மூணு பேருமே நல்லா சாஸ்திரிய சங்கீதம் படிச்சிருக்காங்க நினைக்கிறேன். அது நல்ல சுத்தமா பாடுறாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது பியூட்டிஃபுல். அப்போ அந்த இந்த வயசுல மழலை மொட்டுக்கள் இவங்க எல்லாம் மூணு பேருமே.
0: ஆமா,
5: இந்த வயசுல பாடுறாங்க, நல்லா இருக்கு. கங்கிராட்ஸ் டு ஆல் ஆஃப் த த்ரீ ஆஃப் தெம். அப்புறம் அவங்க பேரண்ட்ஸுக்கு இந்த மாதிரி தமிழ் படிக்க வச்சு சங்கீதம் படிக்க வச்சிருக்காங்க இல்லையா, ஹேட்ஸ் ஆஃப் டு தெம்.
0: பாடல்கள் அவர்கள் இவர்களுக்கு தெரிவு செய்து கொடுத்த பாடல்களும் அற்புதமான பாடல்கள் தான்.
5: நல்ல பாடல்கள், அத நல்லா பாடுறாங்க எல்லாருமே. ஒரு செமி கிளாசிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிற பாடல்கள் பாடிருக்காங்க, நல்லா இருக்கு. அப்புறம் சிஎம்ஆருக்கு, அப்புறம் டிவிஐக்கெல்லாம் வாழ்த்துக்கள். இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சின்ன சின்ன ஆட்கள்லாம் ரொம்ப இது ஊக்குவிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருக்கு.
0: நன்றி நன்றி. உங்கள் அன்புக்கு நன்றி. தொடர்ந்தும் இணைந்து கொள்ளுங்கள். தொடர்ந்தும் பல பாடல்கள் இருக்கின்றன, அவற்றுக்கெல்லாம் உங்கள் வாழ்த்துக்களை தெரிந்து கொள்ளுங்கள்.
6: வணக்கம். அடுத்த
0: நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம், நான் தேவதாஸ் கேட்கிறேன்.
0: தேவதாஸ்,
6: திரும்ப
0: வந்திருக்கிறேன்.
6: ஆனந்தமா இருக்கிறது. அவர்கள் சிறு வயதிலே இவ்வளா ஒரு சங்கீத ஞானம் பெற்று இவ்வளவு இனிமையாக, நான் தனித்தனியாக பாடல்களை சொல்லாவிட்டாலும் எல்லா பாடல்களும் இனிமையாக இருக்கின்றது.
3: இந்த
6: கொடுப்பனவே எல்லாருக்கும் கிடையாது. உங்களுக்கு ஒரு இடவன கொடுத்தப்பட்ட ஒரு வரம். எல்லாரும் பாடக்கூடியவர்கள் இல்லை, நீங்கள் திறமையாக பாடுகின்றீர்கள். தயவு செய்து விடவிடாது. நீங்கள் வளர்ந்த பிறகும் நீங்கள் கண்டிப்பாக இந்த துறையில் சிறந்த முன்னேற்றம் காண வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்திக்கொண்டு, திரும்பவும் அவருடைய பெற்றோர்களை வாழ்த்திக்கொண்டு விடவிடுகிறேன்.
0: நன்றி நன்றி. மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி கலந்து கொண்டமைக்கு. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
7: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: Hi, I'm Shanal's friend.
0: Shanal's friend? Shanal, you're a friend. What's your name?
7: Shiani.
0: Shiani. Shiani, do you know?
3: Yeah.
0: Are you a classmate? No.
3: Are
0: you a friend? No. Okay, what do
3: you
0: want to say to Shanal?
7: You sang really good and it was really nice to hear. And good luck to all three of you guys.
0: All right.
3: Thank you.
0: Nantri, Nantri, thank you so much. சரி, அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
8: கலைரூபன், நான் பவான் வைக்கிற மென்கோல்ல இருந்து.
0: வணக்கம் பவான், நலமாக இருக்கிறீர்கள் தானே?
9: நல்லா இருக்கும். நல்லா நல்லா பாடி நம்ம உண்டு பிள்ளைகளும் நீங்கள் மேல நல்லா ஊக்கமா செய்கிறீங்கள. அதில் டிவி சி அம்மாவெல்லாம் நல்லா சேர்ந்துக்கணும்.
0: நன்றி நன்றி நன்றி.
9: நல்லா இருக்கு.
0: நன்றி.
9: பிள்ளைகள் வாழ்த்துக்கள். மென்மேலும் வளர நான் வாழ்த்துகிறேன்.
0: நன்றி. தொடர்ந்தும் இணைந்து கொள்ளுங்கள். தொடர்ந்தும் பல பாடல்கள் இருக்கின்றன. எல்லோருக்கும் உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். நன்றி. கலந்து கொண்டமைக்கு பவன். சரி, நாங்கள் இப்பொழுது அடுத்த பாடலுக்கு செல்லலாம். அதனைத் தொடர்ந்து நேர்களை இணைத்துக் கொள்ளலாம். மறந்துவிடார்கள், டிவிஹெச்டி தொலைக்காட்சி சிஎம்ஆர் தமிழ் வானொலி இணைந்து வழங்கும் இந்த மியூசிக் நிகழ்ச்சியினை நீங்கள் கண்டு கிடைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது அக்ஷனா பாடலை பாட வருகிறார். ஷெனல், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கோ, அடுத்த பாடலை பாடலாம். அக்ஷனா, நீங்கள் எங்கே வாங்கோ, அக்ஷனா இதில் வந்துடுங்கோ, இதில் வந்துடுங்கோ. அக்ஷனா இப்பொழுது இன்று நீ நாளை நான் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல், பொன்வானம் பன்னீர் தோப்போதா? சரி, கேட்டு பார்ப்போம் நாங்களும்.

0: ஒரு அற்புதமான பாடல். இன்று நீ நாளை நான் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல். என்றுமே மறக்க முடியாத ஒரு பாடகி எஸ் ஜானகி என்பது நாங்கள் நினைவிலே கொள்ள வேண்டியது. இப்பொழுது நாங்கள் நேர்களை சந்தித்துக் கொள்ளலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் கனிஷா கதைக்கிறேன்.
0: கனிஷா, கேள்விப்பட்ட பேரா இருக்கு கனிஷா? கனிஷா ஒரு பாடகி அப்படித்தானே? சரி, நீங்கள் உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். யாருக்கு இப்பொழுது அக்ஷனா தானே
1: பாடினா? சூப்பரா பாடினீங்க. It's a very tough song and you managed it really well. Congrats to all three of you guys. You guys are doing a great job. And I heard all of you guys' song from the beginning. So you guys are doing a great job and keep it up.
0: Thank you so much. நன்றி நன்றி கலந்து கொண்டமைக்கு. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் கலாதேவன். செல்வகுமாரா இருக்கிறேன்.
0: நலமா இருக்கிறேன் செல்வகுமார். நீங்கள்?
2: நலமா உற்சாகமா இருக்கிறேன். கேட்டுக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நல்ல சிறப்பா பாடுறீங்க. வாழ்த்துக்கள். சிறப்பா வருவீர்கள். நான் வாழ்த்துக்கிறேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி நன்றி. மீண்டும் மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள்.
2: நன்றி.
0: அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம். நான் மொரின் கதைக்கிறேன்.
0: என்ன பேர் சொன்னீர்கள்?
3: மிகவும் அழகாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வயதுக்கு மீறிய குரலோடு மிகவும் அருமையாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள். மிகவும் அன்பான வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. இவர்களுடைய பாடல் மென்மேலும் வளர வாழ்த்துகிறேன். நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் கலைரூபர்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: பிரபா.
0: பிரபா. பிரபா
4: மூணு பேருமே சூப்பரா பாடினோம். இதுல ரெண்டு பேர் அக்ஷானா அக்ஷானா எந்த அக்ஷானா பாக்குறேன்னு தெரியல. மூணு பேருமே நல்லா பாடிட்டு இருக்காங்க. அவருடைய சாங் சாய்ஸ் எனக்கு நல்லா
0: பிடிச்சது. அருமையான பாடல் தெரிவிகள்.
4: நிச்சயமா அவர்கள் பிறக்கவும் இல்லை அந்த காலத்துல. ஒன்று ரெண்டு அவர்களுக்கு மீறிய ஒரு பாடலா இருக்கும் சிலதுகள். ஆனா அவர்கள் அதை வடிவா எடுத்து ஹேண்டில் பண்ணிருக்கணும். சோ மூணு பேருக்குமே வாழ்த்துக்கள். தொடர்ந்து பாடிட்டு இருந்தோம், கேட்டுட்டு இருக்கோம். ஆல் தி பெஸ்ட் காய்.
0: நன்றி நன்றி பிரபா. ஒவ்வொரு வாரம் இணைந்து நீங்கள் உங்கள் ஆதரவை அன்பை எல்லோருக்குமே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம். ஹலோ.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
5: நான் விகாஷினி கதைக்கிறேன்.
0: விகாஷினி.
5: ஹாய் அக்ஷனா அக்ஷானா அன்ஷனா. நீங்கள் மூன்று பேரும் சூப்பரா பாடுறீங்க. நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். கீப் அப் தி குட் வொர்க்.
0: தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து போன் பண்ணுங்க. சரியா?
5: சரி.
0: நன்றி நன்றி.
5: தேங்க் யூ.
0: அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம். நான் மதன் கதைக்கிறேன். மூவருமே உண்மையில அருமையாக படிக்கின்றார்கள். முத்தமிழை குரல் வலையில் கடைந்தெடுத்த தங்கம் சிம்ம சொப்பனமாக இருக்கின்றது. அவர்களின் குரல்கள் மூவர்களும் அருமையாக படிக்கின்றார்கள். நன்றாக இருக்கின்றது. கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி நன்றி மதன். நன்றி நன்றி கலந்து உண்மைக்கு. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
7: வணக்கம். நான் இதேன்.
0: இதேன். வணக்கம்.
7: வணக்கம். மூவரும் நன்றாக பாடுகிறார்கள். பாடல் திருவிகள் நன்றாக இருக்கின்றது. அதே நேரம் நீங்களும் நன்றாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்.
0: நன்றி நன்றி.
7: பாட்டு நன்றாக இருக்கிறது. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.
0: நன்றி நன்றி. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இரண்டு நிமிடங்கள் ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு நாங்கள் அதற்கு பிறகு இன்னும் பல பாடல்களை உங்களுக்காக வழங்க காத்திருக்கிறோம். மீண்டும் சந்திக்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.
8: அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேக்குறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோ?
9: சினிமா தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நீங்கள் மறந்து விடாதீர்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-292-2459.
10: 25 ஆண்டுகள் உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ எச்டி. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
11: என்னப்பா ரூஃப்ல இருந்து தண்ணி ஊத்துது?
12: அதுக்கு ஏமா டென்ஷன் ஆவற? ஸ்மார்ட் ரெஸ்டரேஷனுக்கு ஃபோன் பண்ணுங்க.
11: ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்ன்றது ரெனோவேஷன் கம்பெனியா?
12: ரெனோவேஷன் கம்பெனி இல்லம்மா, நம்மளுடைய வீட்டோட இன்சூரன்ஸ் இருக்குல்ல, அந்த இன்சூரன்ஸை பயன்படுத்தியே இந்த மாதிரி ஒர்க் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வீட்டை அழகா ரெஸ்டோர் பண்ணி தருவாங்க. நான் உங்களுக்கு கால் பண்றேன். ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் மூலமா என்னெல்லாம் பண்ணி தருவீங்க?
13: வாட்டர் டேமேஜ், ஃபயர் டேமேஜ், ஸ்மோக் டேமேஜ், மோல் ரிமீடியேஷன் அண்ட் வெட் பேஸ்மென்ட், விண்ட் டேமேஜ், இவை அனைத்தும் இன்சூரன்ஸ் மூலமா செய்து கொடுக்குறோம்.
11: வாவ், முன்னாடி இருந்த மாதிரியே சூப்பரா செஞ்சு கொடுத்துட்டாங்களே.
12: தேங்க்யூ. நீங்க இவங்களுக்கு தான் சொன்னோம். இங்கதான் ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: சிறப்பு நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்க இருக்கிறார்கள். ஆகவே இரவு 8 மணிக்கு இடம்பெறும் இந்த இசையுடன் கூடிய ஒரு கலகலப்பான போட்டி நிகழ்ச்சி இடம்பெறப் போகிறது. அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நீங்களும் சிறப்பு பரிசல்களை பெற்றுக்கொள்ளுங்கள். சரி, இப்பொழுது நாங்கள் அடுத்த பாடலுக்குள் செல்லலாம். அடுத்த பாடலை அக்ஷானா பாட இருக்கிறீர்கள். என்ன பாடல் பாட போறீங்க?
1: சின்ன சின்ன வண்ணக்குயில்.
0: சின்ன சின்ன வண்ணக்குயில் மௌனராகம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல், அப்படித்தானே? சரி, அந்த பாடலை இப்பொழுது கேட்கலாம். நாங்கள் மீண்டும் வருகிறோம்.

0: மீண்டும் பாடியிருக்கிறார் ரக்ஷானா, வாழ்த்துக்கள். கலந்து கொள்ளும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம், ரவிசங்கர் பேசுறேன். மறுபடியும்
0: ரவிசங்கர், மீண்டும் வணக்கம்.
1: வணக்கம். வாட் எ பெர்ஃபார்மன்ஸ், பியூட்டிஃபுல். நான் பின்னணி மட்டும் பாடுவான்னு நினைச்சேன், ஹார்மோனிஸும் செஞ்சாங்க கூடவே.
0: ஆமா, அதான்
1: மேரிட் அட்வான்டேஜ். பியூட்டிஃபுல்,
0: பியூட்டிஃபுல். நன்றி, நன்றி ரவிசங்கர். ஆமாம், இன்று நீங்கள் ஒரு சிறப்பை கவனித்தீர்கள் என்றால், கூடுதலாக ஜானகியின் பாடல்களைத்தான் இவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இது அவருக்கு செலுத்தும் ஒரு நன்றியாக கூட, நன்றி கடனாக கூட நினைத்துக் கொள்ளலாம். ஒரு அற்புதமான பாடகி எஸ் ஜானகி. நன்றி ரவிசங்கர், மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள்.
1: நன்றி,
0: நன்றி. பதில்களாக உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு நேர்கள் இருக்கிறார்கள், ரசிகர்கள் இருக்கிறார்களா?
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் வடிவாம்பல் கதைக்கிறேன்.
0: அக்ஷனாவோட பேசிக் கொள்ளுங்கள்.
2: அக்ஷனா, எல்லாரோடையும் கிடைக்கும் எங்களுக்கு விருப்பம். முதலாவது கலாரூபனுக்கு நன்றி சொல்றேன், நீங்க நல்லா நடத்துறீங்க. அந்த காலத்துல இருந்து எப்படியே செய்தன்னு பாருங்க, எங்களுக்கு தெரியும்.
0: நன்றி, நன்றி.
2: பிள்ளைகள் நல்ல சந்தோஷமா பாடினோம், அதான் முதலாவது எனக்கு பிடிச்சது. அவன் சிரிச்சபடியே பாடினா நல்ல அழகாயும் இருக்கணும் எல்லாரும், அதுக்கே நன்றி. மற்ற பாட்டோட தெரிவுகள் நம்பர் ஒன்னா இருக்கு, அப்படி சொல்லலாம்.
0: பாத்துக்கலாம், நீங்க செலக்ட் பண்ணிய பாட்டெல்லாம் நல்லா இருக்கா.
2: நீங்க தொடர்ந்து பாடுங்கம்மா, எல்லாம் நல்லா இருக்கும், உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு, அதை மட்டும் நினைச்சு கொள்ளுங்க. நாங்க கன பேர் இங்க இருந்து பாத்துக்கொண்டே இருக்கிறோம், நீங்க தொடர்ந்து பாடுங்க. நன்றி,
3: நன்றி,
0: நன்றி, நன்றி. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். ஆமாம், வணக்கம்.
4: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: என் பேர் காயத்ரி.
0: காயத்ரி, காயத்ரி.
4: அர்ச்சனாக்கு வாழ்த்து சொல்ல
0: விரும்புறேன்.
4: உங்களுடைய பாட்டு எல்லாமே நல்லா இருக்குது, உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. கலந்து கொண்டமைக்கு காயத்ரி, மீண்டும் மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். அக்ஷனா இருக்கிறார், நிஷினால், இவர்கள் எல்லாம் பல பாடல்களை பாட இருக்கிறார்கள். நன்றி, நன்றி.
4: மூன்று பேருக்கும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி. அடுத்த நேரி சந்திக்கலாம். வணக்கம்.
5: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
5: வணக்கம், நான் வீரஞ்சினி பாஸ்கரன் கதைக்கிறேன். இவர்கள் இருவரும் படிக்கிற பாட்டுகள் நல்லா இருக்கின்றது. எனக்கு ஒரு பாட்டு, மன்னவன் வந்தான் அடி என்ற பாடல் பாடியிருமா, சுசிலா அந்த பாடல்.
0: அக்ஷனா, உங்களுக்கு அந்த பாட்டு தெரியுமா? அக்ஷனா, உங்களுக்கு தெரியுமா மன்னவன் வந்தான் அடி? தெரியாதா? சரி, அவர்கள் நிச்சயமாக தெரிந்தால் அந்த பாடத்தை பாடுவார்கள். நன்றி. வேறு என்ன சொல்ல போறீர்கள் இவர்களுக்கெல்லாம், உங்கள் வாழ்த்துக்களை?
5: நன்றாக பாடுகின்றார்கள். அந்த பாடல் நன்றாக இருக்கின்றது. அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன்.
3: நன்றி,
0: நன்றி, நன்றி. இணைந்து கொண்டு, நன்றி, நன்றி. அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
6: Hi, it's me, Vivisha.
0: Aha, தெரியுமா அக்ஷனா உங்களுக்கு யாருண்டு?
6: Yeah, I know all three of them.
0: அக்ஷனா பேசுங்க.
3: Hi,
6: Vivisha. You guys sing so good, all three of you guys.
3: Thank you.
6: Both Akshanas and Shana. Yeah, I love your songs. You guys should sing. You guys sing so nice.
0: அக்ஷனா, he said you guys are singing so well. பேசுங்க அக்ஷனா அடுத்து. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நீங்கள் அக்ஷனாவோடு பேசிக் கொள்ளுங்கள். அக்ஷனா பேசுங்கள்.
3: Hi.
6: I love you singing. I know all three of you. You guys are singing really well, and I think you have a bright future, and I really like your song selections, and yeah, so Chanel, Akshana, and Akshana, you guys are singing like super well, and
3: thank
6: keep
3: you.
6: It up.
3: Thank you.
0: Thank you, thank you, thank you. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம். சரி, அவர் பேசவில்லை.
4: நான் அபர்ணா கதைக்கிறேன்.
0: அபர்ணா, அக்ஷனா,
4: மூணு பேரும் ஷேர் டாண்டி அக்ஷனா செனாயா ஆல் த்ரீ ஆஃப் singing really good. நாங்க பிகினிங்ல இருந்தே கேட்டுக்கொண்டிருந்தோம்.
0: அப்படியே
4: வெரி நைஸ் நல்ல சாங் செலக்ஷன், அதுதான் நல்லா பிடிச்சிருந்தது. என் டாட்டர் கதைக்கு போறா, அவன் குடுக்குறேன். அவ அந்த ஃப்ரெண்ட்,
7: ஹாய், நான் வர்ணிகா. நீங்கள் எல்லாரும் மிகவும் நன்றாக பாடினீர்கள். And I love your song selection.
3: நன்றி.
0: பார்த்தீர்களா, உங்களுக்காக அவர் எவ்வளவு சுத்த தமிழை நன்றாக பாடினீர்களாம். பார்த்தீர்களா, நீங்களும் பேச வேணும் அவர்களோடு எல்லாம். நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ. சரி, அடுத்த பாடலை தொடர்ந்து நாங்கள் மற்ற நேரோடு பேசிக்கொள்ளலாம். அடுத்த பாடலை பாடுவதற்காக ஷெனால் மற்றும் அக்ஸான் ஆகியோர் பாடலை பாடியிருக்கிறார்கள். வாருங்கள் ஷெனால். ஆடியிலே செய்தி சொல்லி என்ஆர்சி மச்சான் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை இப்பொழுது இருவரும் இணைந்து பாடப்போகிறார்கள்.
8: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டிமேட்டிங் டிவியை மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசைக்கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அளித்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-292-4059.

0: தொலைக்காட்சி மற்றும் சிஎம்ஆர் இணைந்து வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியினை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்தில் கூட இப்பொழுது நேரடியாக ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. அதுபோன்று சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி வானொலியிலேயுமே இப்பொழுது நேரடியாக நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும். நீங்களும் கலந்து சிறப்பிக்கலாம், அழையுங்கள். நேர்கள் மறந்துவிடாதீர்கள், ஒரு பாடல் முடிவதற்கு முன்பாகவே நீங்கள் தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்துங்கள், அழையுங்கள். 416-292-4059 என்ற தொலைபேசி இலக்கத்திலே நீங்கள் அழைத்து இந்த சிறுவர்களுக்கு உங்களது உற்சாகத்தை நீங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு வாரமும் இடம்பெறும் நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொண்டு எல்லோர் வரும் கலைஞர்களை எல்லாம் பாராட்டுகிறீர்கள். அதுபோன்று ஒவ்வொரு வாரமும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பாராட்டுங்கள். இப்பொழுது கலந்து கொள்ளும் நேரை சந்திக்கலாம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீர்கள்?
1: நான் ஃபீலிக்ஸ் பேசுறேன்.
0: நலமா இருக்கிறீர்களா?
1: நலமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமா இருக்கு. நிகழ்ச்சி ஆரம்பத்தில இருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்களா?
1: ஆமாம்.
0: சரி,
1: வளமையாக நம்ம அக்கள் பாடும் பொழுது நான் பார்க்கிறேன். ஆனால் சிறியவர்கள் பாடும் பொழுது நாங்கள் வந்து அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்பதோடு அவர்களது வாழ்த்துக்களை சொன்னால்தான் அவர்களுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் உந்துகோலாயிருப்போம்.
0: நிச்சயமாக.
1: இன்று அந்த அஷ்னா அருரன், அக்ஷனா மயூரன், சினாயல் பாலகுமாரன் மூன்று பிள்ளைகளும் அழகாக பாடுகின்றார்கள். நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் பாடும் பொழுது தான் எங்களுக்கு இன்னும் ஒரு பெருமையாக இருக்கிறது. அந்த வரிசையிலே சினாயல எனக்கு நீண்ட காலங்களாக தெரியும். அவனுடைய இடத்திலே தான் நான் இருந்து பேசிக்
0: கொண்டிருக்கின்றேன்.
1: சினாயல் இந்த தொலைக்காட்சியில் டிவிஐ தொலைக்காட்சியில் மட்டுமல்ல தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகர்கள் வந்த பொழுது கூட அவர் பாடியிருக்கின்றார் அவர்களோடு சேர்ந்து. அது மட்டுமல்ல, என்ன ஒரு சின்ன வண்ணாதி பூச்சி இருக்கிறார் தங்கச்சி சினாயா, அவவும் பாடக்கூடியவதான். இருந்தாலும் இப்பொழுது இறுதியாக பாடப்பட்ட பாடல்களிலே அக்ஷனா மயூரனோடு ஸ்னாயல் இணைந்து பாடும் பொழுது இன்னும் ஒருபடி, அதாவது ஒரே குரல் மாதிரி நல்ல ஒழுங்காக தெளிவாக பாடியது மிகவும் எனக்கு ஒரு பிடித்தமான ஒரு பாடலாகவும் பிடித்த ஒரு குரலாகவும் இருக்கிறது. பிள்ளைகள் படிப்பில் மட்டுமல்ல கலை உலகிலும் அவர்கள் சுரந்து வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். ஏனென்றால் சாதாரணமானவர்களை சாமானியர்கள் ஆக்குவது கலை. ஆகவே அந்த கலை கவலையை போக்கக்கூடியது. அந்த கலையிலே தான் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர் படிப்பிலும் நல்ல கெட்டிக்காரியாக சினாயர் இருக்கின்றார் எனக்கு தெரியும். அவருடைய தாய் பால் தர்ஷிகா என்ற அவருடைய பெற்றார்களின் பெயர். வணக்கம் அம்மா.
0: வணக்கம்
2: சினாயா.
1: வணக்கம்.
0: உடன்
1: பேச வேண்டும். நீங்கள் மேடைக்கு வந்து விட்டீர்கள். தைரியமாக
0: பேச வேண்டும். தைரியமாக பேச வேண்டும். பாட மட்டும் தைரியமாக பாடுவதை விட்டு பேச கற்றுக்கொள்ள வேண்டும்.
1: ஆமாம், நிச்சயமா. ஏனென்றால் தமிழ் முந்தைய விட இப்பொழுது நல்ல இம்ப்ரூவ் ஆக நல்ல தமிழ் பேசுகின்றார்கள். சில வேளையிலே சினிமா மூலமாகுதல் அவர்கள் தமிழை நன்றாக உச்சரிக்கின்றார்கள், பாடுகின்றார்கள். அவருடைய குரல் வளங்கள் அழகாக இருக்கிறது என்ற பொழுது நாங்கள் தான் அவர்களை அழைத்து பாராட்டுக்களை நிச்சயமாக தெரிவிக்க வேண்டும். தமிழ் பேசும் பொழுது ஒடுக்க போடக்கூடாது. அங்கே அக்ஷனா கூட நீங்கள் நன்றாக தமிழ் பேசுகிறீர்கள், அதோடு எங்களை போல அல்லாது நீங்கள் ஆங்கிலத்திலும் சரளமாக பேசக்கூடியவர்கள். அந்த வரிசையிலே இனி வருகின்ற காலங்களிலே நீங்கள் மேலும் மேலும் இந்த கலை உலகிலே நட்சத்திரங்களாக முடிவிடும் என்று உங்களை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. உங்கள் அன்புக்கு நன்றி, உங்கள் வாழ்த்துக்கு நன்றி. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் பேசுங்க கேட்கிறேன்.
0: என்ன பேர் சொன்னீர்கள்?
3: நான் வீரசிங்கம்.
0: வீரசிங்கம், நலமாக இருக்கிறீங்களா?
3: நான் நல்லா இருக்கிறேன். இந்த ஆடிகளே சீர்கேள் வந்தேன், நல்லா இருந்தது. என்ன பாட்டு உண்மையில கேட்க அந்த மாதிரி இருந்தது.
0: ஆடியிலே கூழ் குடித்தது போன்று இருக்கிறது,
3: அப்படித்தானே? அருமையா இருந்தது.
0: சரி,
3: கலரூபன், உங்களுடைய அப்பா என்ன எங்களோட எங்களை தெரிஞ்சவர்.
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.
3: ஊர்லயே எங்களுக்கு தெரிஞ்சவர்.
0: வணக்கம்.
2: வணக்கம், நான் லக்ஷன் கரெக்டறேன்.
0: லக்ஷன் வணக்கம், எப்படி நலமா இருக்கீங்களா?
2: ஓம் நலமா இருக்கிறேன்.
0: நன்றி நன்றி. சரி, ஷெனல் ஆக்ஷா இணைந்து பாடிய பாடல் எப்படி இருந்தது?
2: நல்லா இருக்கிறோம், நல்லா இருந்தது,
0: நல்லா இருந்தது.
2: மூன்று
0: பேருமே ஒரு அருமையான பாடகர்கள்.
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி கலந்துண்டமைக்கு. அடுத்த நீரை சந்திக்கலாம். வணக்கம்.
4: ஹலோ வணக்கம், நான் இந்துஜா கதைக்கிறேன்.
0: என்ன பேர் சொன்னீங்க?
4: நான் இந்துஜா கதைக்கிறேன்.
0: இந்துஜா,
4: மூன்று பேருமே ரொம்ப நல்லா பாடுறீங்க. ஷெனையா, அக்ஷனா, ரெண்டு அக்ஷனாவுமே நல்லா ரொம்ப அருமையா பாடி கொண்டிருக்கீங்க. உங்களோட பாட்டு செலக்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது. கீப் ஆன் ராக்கிங். தேங்க் யூ.
0: நன்றி நன்றி இந்துஜா இணைந்து கொண்டமைக்கு. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம் வணக்கம்
5: வணக்கம்
0: வணக்கம்
5: வணக்கம். நான் அஞ்சலினா கதைக்கிறேன்.
0: எப்படி நலமா இருக்கீங்களா?
5: ஓ நல்லா இருக்குதுன்னு. மூன்று பேரும் நல்லா அழகா பாடுறீங்க.
6: Hello, my name is Jasmita King-Aldrin. I want to say congrats to you three. You have a very bright future ahead of you guys.
7: Thank
6: and
7: you.
6: A good voice.
7: Thank you.
0: அவ்வளவு தான். Thank you தானா?
6: Yes, thank you.
0: நன்றி நன்றி. அடுத்த பாடலுக்கு நாங்கள் செல்லலாம். அடுத்த பாடலை பாடுவதற்காக அக்ஷனா மற்றும் ஷெனால் இருவரும் இணைந்து ஒரு துள்ளிசை பாடல். இருவருமே நடனம் ஆட போகிறார்கள பார்க்கலாம். சரி அக்ஷனா வாங்க. கில்லி திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு துள்ளல் பாடல் அப்படி போட போகிறார்கள். சரி கேட்டு பார்ப்போம்.

0: எங்க ஆட்டம் கொஞ்சம் சூடறவில்லை. நன்றி நன்றி, அருமையாக பாடினீர்கள் இருவரும். எங்கள் இருவருக்கும் வாழ்த்துக்கள். இப்பொழுது நேர்களை நாங்கள் சந்தித்துக் கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் தவராஜா கேட்கிறேன்.
0: வணக்கம் தவராஜா, எப்படி நலமாக இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலம், நீங்கள் எல்லோரும் எப்படி
0: இருக்கிறோம்? அவர்களது பாடலை கேட்டு ஆடினீர்களா?
1: ஆடவோ அது செய்தார்கள். தலைமுறை தலைமுறையாக நம் முன்னோர்கள் பாதுகாத்த நமது கலை கலாச்சாரங்களை பாதுகாக்க வேண்டிய தர்மீக பொறுப்பு இன்றைக்கு நம்முடம் உள்ளது. அந்த வகையில் நமது கலைகளில் உள்ளான இந்த இசைக்கலையை இனிதே அடுத்த தலைமுறைக்கு சிறப்பாக கடத்தும் விதமாக இன்று பல ஊடகங்களும் பல்வேறு அமைப்புகளும் நல்லாசன்களும் இணைந்து கனடாவிலும் முறையாக செயற்படுவது எமக்கும் பெருமையும் மகிழ்வையும் தருகின்றது. இந்நிகழ்வும் கூட நமது கலைகளை எந்த அளவுக்கு அழகாக கைகளில் ஏந்தி அடுத்த தலைமுறைக்கு கடத்த உதவியது என்பதை நாங்கள் அனைவரும் உணர முடிகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான ஊடக செயற்பாடுகள் இன்னும் பல்வேறு தளங்களில் தமிழ் இலக்கிய வளர்ச்சியில் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அதைவிட சிறு வயதில் இத்தனை சிறப்பாக பாடல்களை முறையாக கற்றறிந்த இசையோடு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பாக பல இனிய பாடல்களை இனிதே பாடி எம்மையெல்லாம் மூவரும் மகிழ்வித்துக் கொண்டிருப்பது நமக்கும் பெருமையும் தருகிறது. இதற்கு பின்னால் பல பேரின் உழைப்பு இருந்தாலும் குறிப்பாக பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உறவுகளின் ஊக்குவிக்கும் திறனும் கற்றறிந்ததை அவர்களும் கற்று தேர்வடைய உதவுவதும் சாலச்சிறந்தது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த மூன்று இளம் இசை நங்கைகளுக்கும் நன்றி தெரிவித்து உங்களின் இசை பயணம் பல மடங்கு சிறப்பானதாக அமைய தொடர நல் ஆசிகள் கூறி வாழ்த்தும் இந்த நேரம் ஆகஸ்ட் 14, 2006 மனங்களில் பெரும் துயரத்தை ஏற்படுத்திய நிகழ்வு நிலத்தில் இலங்கை அரச படைகளின் விமான தாக்குதலுக்கு 50-க்கும் மேற்பட்ட உங்களைப் போன்ற சிறுவர்கள் இழந்த துயரம் எங்களை விட்டு இன்னும் மறந்து போகவில்லை. உங்களைப் போன்றோரின் நினைவுகள் வரும்போது அவர்கள் மீதான மரியாதையும் அஞ்சலியை செலுத்தும் உணர்வுகளும் எங்களுக்கு சிறிது ஆறுதல் தருகின்றது. உங்களோடு இணைந்து தோள் கொடுத்து உழைக்கும் பெற்றோர்களுக்கும் குருமார்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறி இந்நிகழ்வை இத்தனை இடர்கள் வரையினும் தொடர்ந்து தரும் டிவியை சிஎம்ஆருக்கும் நன்றி கூறி குறிப்பாக இந்த பாடல்களை சிறப்பாக வழிநடத்தி சிறப்புரை வைத்ததற்கு எங்கள் தோழர் கலைரூபனுக்கு சிறப்பு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி அனைவருக்கும்.
0: நன்றி. அந்த அருமையான வரிகளுக்கு நன்றி. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். ஹாய்.
2: ஹாய், ஐ ஷியானி.
0: ஏ
2: ஹாய் அக்ஷனா. அக்ஷனா, யூ போத் சாங் ரியலி குட் அண்ட் யூ ஆர் பியூட்டிஃபுல். ஐ லவ் யுவர் சாங் செலக்ஷன் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் டு யூ போத்.
3: தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் விஷஸ்.
0: தேங்க் யூ சோ மச்.
2: தேங்க் யூ.
0: தேங்க் யூ. அடுத்த நேரே சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள்.
4: ஹலோ. யா, இது அபர்ணா கதைக்கு. வர்ணிகா திருப்பி ஷெனாலோடைய முழுக்க கதைக்க போறாலும் யூ கைஸ் ஆர் லைக் ரியலி சாங் வெல். ஐ ஜஸ்ட் லிசன் அப்படி போடு. ரியலி நைஸ் சிங்கிங் போத் ஆஃப் யூ.
3: தேங்க் யூ.
4: வர்ணிகா கதைக்க போறோம். கதைங்க.
5: Hi, I'm Varnika. You guys are so good on that song. And it was a good song selection. And
3: thank
5: I hope you,
3: you
5: keep
3: thank
5: up the good work.
3: Thank you so much. Thank you.
5: I'm going to give it to Ahana.
4: Ahana.
6: I like your song. You sing on the stage.
3: You're
6: so nice.
4: Okay, this is like just a 4-year-old Ahana. He just want to tell your comments. Okay, thank you so much.
0: Thank you. நன்றி கலந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி அவர்களுக்கும் எங்களது நன்றி. தெரிந்து கொள்ள வாழ்த்து. வணக்கம்.
7: அழகிய மொழிகளால், மலையாள மொழிகளால், இனிய குரல் வளங்களால் தங்களது காதுகளுக்கு இனிய தேன் மழலைகளை வாழ்த்த உங்களுக்கு மூவருக்கும் நன்றி. அதோட தொகுப்பாளர் கண்டுபண்ண உங்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். இனிதே பல்வேறு இன்னும் பல மேடைகள் காண வாழ்த்துக்கின்றோம். நன்றி.
0: நன்றி தேவகுமார். நன்றி நன்றி கலந்து கொண்டமைக்கு. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள், பேசுங்கள். நாங்கள் பேசுவது கேட்கிறதா?
8: ஹாய் ஷனால். ஹாய் அக்ஷனா.
3: ஹாய்.
8: நல்லா பாடுறீங்க ரெண்டு பேரும்.
3: Thank you.
9: Thank you.
8: All the best. நல்லா பாடுங்க.
3: Thank you. Thank you.
0: நன்றி நன்றி. உங்கள் வாழ்த்துக்கு நன்றி. சரி, இப்பொழுது நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் பாடலுக்கு செல்ல இருக்கிறோம். இந்த பாடலை பாடுவதற்காக அக்ஸானா மற்றும் அக்ஷனா ஆகியோர் இணைந்து இந்த பாடலை பாட இருக்கிறார்கள். சொக்க தங்கம் திரைப்படத்திலே இடம்பெற்ற ஒரு அற்புதமான பாடலை பாடுவதற்காக அக்சானா மற்றும் அக்ஷனா.

0: அற்புதமான ஒரு பாடலை அழகாக பாடினீர்கள் இருவரும். நன்றி நன்றி. அஷனா, நீங்களும் வாங்க, நிகழ்ச்சி நிறைவடையும் நேரம். இதுவரையும் அற்புதமான பாடல்கள் எல்லாம் இந்த சிறுவர்கள் இவர்கள் பாடினார்கள். வளர்ந்து வரும் கலைஞர்கள் என்று இவர்களை கூற முடியாது. மிகவும் ஒரு முதிர்ச்சியான பாடகர்கள் போன்று அழகாக பாடல்களை பாடினார்கள். உங்கள் வாழ்த்துக்களுக்கும் நன்றி. இப்பொழுது நீங்கள் என்ன சொல்ல போனீர்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி?
1: I want to thank the TVI show for giving me this opportunity, and I want to thank my teachers, Kritika teacher and Tulasi teacher.
0: சரி, யார் உங்களோட டீச்சர்?
2: First, I want to say thank you to my parents and my teachers that have been treating me so well. And I want to thank the audience. Thank you all for your amazing wishes. I really appreciate it. Thank you all for giving a boost to us.
0: இப்பொழுது அழகாக பேசுகிறீர்கள். சரி, அக்ஷானா, நீங்க என்ன சொல்ல போறீங்க?
3: I want to thank my Carnatic teacher, Kavinali teacher, for giving me this opportunity, and also Steve Cliff and my parents for letting me come here, and this show, this TVI too, also for letting us.
0: நன்றி நன்றி. தினத்தில் டிவியை நிர்வாகத்திற்கும் நாங்கள் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்ளலாம். அற்புதமான நிகழ்ச்சியினை, இந்த மியூசிக் கனெக்ஷன் நிகழ்ச்சியினை பிரதி செவ்வாய் தோறும் தயாரித்து நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அதற்காக அனைத்து கலைஞர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்திலேயே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். உங்களுக்காக ஒரு சிறப்பு அன்பு பரிசு காத்திருக்கிறது. அக்ஷனா அருண், இது உங்களுக்காக ஒரு டிவிஐ தொலைக்காட்சியின் சார்பாக ஒரு அற்புத அன்பு பரிசு. அக்ஷனா, இது உங்களுக்காக ஒரு அன்பு பரிசு. அஷனா, இது உங்களுக்கான ஒரு அன்பு பரிசு. நேர்களே, மறந்து விடாதீர்கள், செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி டிவிஐ தொலைக்காட்சியில் 8 மணிக்கு ஒரு இசை நிகழ்ச்சி இடம்பெறப் போகிறது. நேரடி ஒளிபரப்பாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறப் போகிறது, போட்டி நிகழ்ச்சியாக இடம்பெறப் போகிறது. இதில் பங்கு பெறும் நேர்களுக்கு பரிசுகளும் காத்திருக்கின்றன என்பதையும் மறந்து விடாதீர்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைவோம். ஒவ்வொரு வாரம் இடம்பெறும் நிகழ்ச்சியிலும் நீங்களும் கலந்து கொண்டு வரும் பாடகர்களுக்கு உங்களது உற்சாகத்தையும் அளியுங்கள். இது டிவிஐ தொலைக்காட்சி இணைந்து வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சி.
4: தொடர்ந்து நேயர்களான தேவதாஸ், தேவகுமார், ரமேஷ், காசிநாதன் மற்றும் சுதனுடைய பாடல்கள் தொடர்ந்து ஒளிபரப்பப்படும். இதுவரை நேரமும் சீமா தமிழ் எஸ்டியுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சீமா கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த இரவு பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி, வணக்கம்.

0: எவ்ரிதிங் ஓகே நோ ப்ராப்ளம் அண்டிச்சினம்
1: பார் கிளம்பு க்ளோசிங் டாட் அடிக்கிற நடி
2: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் டெட் கன்சலிடேஷன் அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் 416-268-0155 416-268-0155
0: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதி செல்வத்துக்கு தேங்க்ஸ்
1: செல்லம் இல்லடா செல்வம்
0: சரி சரி
3: Nissan head to head event ippadu morning side Nissan il approval credit ku 2026 Nissan Rogue 5 varadangalukku zero finance il demo vaaganangalil 6000 varai servicu 2026 Nissan Sentra ku varathukku $67 mattume melum 2 aandugal free oil and filter change Canada ku pudivara endha nilayil credit irundalum approval Ajindan Tavaraja 416-804-2365 416-804-2365 Ajindan Tavaraja

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: பாட்டு படிச்சா இப்படி இருக்கான்.

0: என்னடா செய்வீங்க? ஏன்டா இப்ப அழுகுறீங்க?
1: எப்படி நீ அடிக்க போற? முதல்ல அழுதுட்டு அடிக்க மாட்டேன்ல.
0: ஏய் காளி, தப்பு பண்ண உடனே அடிப்பேன். உங்களை எல்லாம் அடிக்க மாட்டேன்டா. என்னடா பாட்டு படிச்சுட்டு இருந்தீங்க?
2: இவன் தானே நீ படிக்கிற மாதிரி பாட்டு படிச்சான்.
0: என்ன மாதிரி பாட்டு படிச்சானா? படிக்கிறதெல்லாம் பாட்டாயிருமாடா. பாவலர் வரதாசன் பாட்டு கேட்டா காட்டுப்பாரு கூட புத்தி வந்துடும். இப்ப என்ன பாரு, வரதாசன் பாட்டு கேட்டு கேட்டு எவ்வளவு ஓரமா இருக்கேன். அப்படி படிக்கணும். உனக்கு எங்க எல்லாம் தெரிய போ. சரி பாடு
3: பாப்போம்.
0: நிறுத்தரா, என்னடா பாட்டு? புண்ணாக்கு ஆமணக்குண்டுகிட்டு.
4: அதனே நீ எவனையும் மதிக்கிறியா? உன்னை பத்தி எவன் என்ன சொன்னாலும் நீ பாட்டு போய்கிட்டே இருக்கியா? அதான் நீ அவங்கள பாட்டு சொல்ற மாதிரி போட போட புண்ணாக்குன்னு வாடி
0: இருக்கியா? தப்பு கணக்கு.
4: உன்னை பத்தி நிறைய பேர் தப்பா பேசுறாங்கல்ல, அதான் போடா தப்பு கணக்கு. என்ன செய்யுதுன்னு?
0: சரி சரி பாடு.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-27

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம். ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit உடன் Sri Lankan Dual Citizenship, CPA மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களின் சேவை. KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000. ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
5: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
6: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில். குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.
7: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
8: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன். எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462 416-990-2462.
9: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
10: 416-700-2222 J.CA. நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
11: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
10: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
11: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400
12: 8383.
13: சுகந்தன் 416-540-6269.
14: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
15: பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து ஆகஸ்ட் 19 முதல் செப்டம்பர் 5 வரை, ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 905-458-9701-416-471-0255.
16: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
17: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
18: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
4: ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
5: 416-897-0919. அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
5: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
6: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிய விலையிலே வாங்கலாம்.
7: பழைய புதிய தங்க நகைய விலையில விற்கலாம். என்ன?
6: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 416-834-2266.
6: Jiva Jewelers.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம், $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ், வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 9 ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா
1: 4 எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999.
2: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு: தம்பி ராமகிருஷ்ணன், கோச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிரம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9056-667-7200.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ.
3: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: உரைத்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியையில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் இல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999.

பளிங்கு சிலையே பவள கொடியே குலுங்கி வரும் இடையில் குரலும் சடையில் மயக்கும் மலர் கொடி மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ இவள் ஆவாரம்

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க கூடம் அழகெனில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் கொள்ளும் விடத்தேன் தான் அள்ளும் கரம் தான் தான் மஞ்சள் மதில் வஞ்சி கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மதிவெண் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோவி

மை நேரத்தை அணைக்கும் பருவ மழை மூகில் மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பன் தோப்பு கோயிலும் பெய்தானோ இவள் அவாரம் பூதானோ நடை சேரானோ கலங்கைகள் தரும் நீ

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
0: 416-700-2222-416-700-2222-j.ca. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
3: 416-897-0919.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், August 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிய விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 25, அருள் உடைமை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

0: இணைவோம். துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
1: சமையலறை
0: மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீச்சர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: வீடுகளில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-0-6-7-2-0-0 பிராம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், பொன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து August 19 முதல் September 5 வரை, August 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, September 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 905-458-9701-416-471-0255
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: தமிழ்நாட்டின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: காசு வேணும் என்று பிரண்ட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு வந்து போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
3: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
4: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
3: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 25 அருள் உடைமை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: Everything okay, no problem and dijinam
5: bar kalam closing da tadikira nadi
6: the customer you're trying to reach is not available.
7: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam 416-268-0155, 416-268-0155.
4: Last minute le closing jeda Pradhi Silvam, thanks.
5: Chellam illada Silvam.
4: Cheri cheri.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA கிரெடிட்.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 11. செய்ன் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய்ன் நன்றி கொன்ற மகற்கு. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

யோசிப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா தானே குஷிப்பா. ஹலோ குட் மார்னிங் யோசிப்பா.

0: உலகமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661 4164-4665.

0: 모동 HD, 더블 HD. 캐나다빌 தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள் சுவையான உணவுகள் வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள் கொண்டாடி மகிழுங்கள் விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்
2: இல்ல இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்
3: தங்க நகை அடகு சேவை மிக குறைந்த வட்டி வீதம் நம்பிக்கையான சேவை அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம் பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம் உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000
0: கிராஸ் போர்டர் ஏஜெட் டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை ஒரு மைலுக்கு 60% முதல் 70% வரை சம்பளம் $1,000 சைன் ஆன் போனஸ் $500 ரெஃபரல் போனஸ் மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ் வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 miles வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள் 905-507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120 ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா
4: Working for you
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார் 35 வருட அனுபவம் ரவி நடராஜா ஸ்காப்ரோ டவுன்டவுன் வெஸ்டர்ன் பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள் 416-245-6555
4: Working for you.
5: தமிழன் என்று சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நீ வெல்லடா
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்
6: அதிகாரம் 25 அருள் உடைமை மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடை

பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 carat 1 gram நகைக்கு 100-150 வரையும், 22 carat 1 pound நகை அடகுக்கு 1,000-1,200 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5% இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266
2: Jewelers.
4: Everything okay? No problem, Dijinam.
3: Bar glamu closing da. Tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maachavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
6: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங். GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகின் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம். புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து August 19 முதல் September 5 வரை. August 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சத் திருவிழா, September 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 905-458-9701-416-471-0255. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 25. அருள் உடைமை மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: காசு வேணும்
5: பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
6: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
5: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
7: புதிய
8: பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
9: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
8: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், ஓ CRA, ஓவர் டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டுடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
9: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
8: 416-489-2000. GTA கிரெடிட். கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

0: திகழும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 11, செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
5: 4167002222 j.ca.
6: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
7: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
6: 9054176069.
7: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca. 9054176069.
8: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ .ca.
9: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
8: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
10: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
11: Working for you.
10: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்ப்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
11: Working for you.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள் உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000
0: ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919 கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு. டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ். மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 miles. வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 25. அருள் உடைமை மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4765-4761.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
5: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gadei vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
5: Last minute left. Closing day, the brothers, Chelladuk, thanks.
4: Chellam illa da, Selvam.
5: Cherry, cherry.
7: Palti pakra darla wooden palte. World matam arla wooden piste. Pisir kelpi perla wooden palte.

0: உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க. இவனுங்களை எல்லாம் பார்த்தாலே
1: விரட்டி விரட்டி வெளுக்க.

தகத்திட்டு தகத்திட்டு தான் தக தக தக்கு திகின தான் திகித்திட்ட கத்த திட்டுக்கு தான் தினக்கு தான் தக்கிட்ட தான் அலன்ன கிரிக்கிட்ட தரிக்கிட்ட கிரிக்கிட்ட தரிக்கிட்ட கிரிக்கிட்ட தா தா தா அலன்ன கிட்ட தக்க தரிக்கிட்ட தா.

なんか全力

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு zero finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் credit இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-5-7-6-6-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

Listen to us around the universe. www.cmr.fcmr.fcmr.fcmr.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 416-834-5753. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
2: 416-746-27.

0: 바로
1: Aristeyler mi? Ha?

0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன். எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

பேசிக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறது இல்லையா, அதனால ஒரு தத்துவத்தோடு இந்த சுகானுபவத்தை ஆரம்பிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன்.

தன பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், எச்சல்ல ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், எச்சல்ல ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்திருந்தனா தோல்லே தூக்கினு இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெட்டா என் வாழ்க்கையே கெத்து.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
0: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
0: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ நோ நோ.
6: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
7: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
7: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
7: சுகந்தன் 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
8: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டுடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
8: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 416-489-2000 GTA Credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03-416-284-7000.
7: பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து August 19 முதல் September 5 வரை, August 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, September 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர்.
8: 9 5 4 1 6 4 7 1 0 2 5 5. உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு

0: இயங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
3: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638
4: அல்லது கால் தர்ஷன், 416-897-0919.
3: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
4: 416-897-0919.

0: என்ன
1: என்ன,
0: ஏன் இப்படி பாக்குற?
1: ஒண்ணும் இல்லையே.
0: ஒண்ணு இல்லைன்னா ஏன் கைய வைக்கிற?
1: ஏன் கை, நான் எங்க வேணாலும் வைப்பேன்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
1: CMR தமிழ் HD.
0: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
1: தமிழ்
0: HD தமிழ் HD.
2: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் 130,000 டாலர் வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயரோம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயரோம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்.

வானிலை அறிவிப்பு, புயல் எச்சரிக்கை. வயது வந்த கடலில் உருவாகியுள்ள குறைந்தபட்ச காதலழுத்த தாழ்வு நிலை காரணமாக வாலிபம் மோகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் இதயத்தில் பலத்த மழை பெய்யும். அதிக வேகத்துடன் ஆசை காற்றும் வீசக்கூடும். மனங்கள் வேரோடு சாயும். ஆங்காங்கே ஒரு சில பெருசுகளும் குடையுடன் கூட வரலாம். இதனால் அழகிகள் யாரும் தெருவுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.
9: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
10: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
11: நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677 vkrh.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு, டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம், $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ், வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 11, செய்நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதை

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4765-4661.
4: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லை கண்டு சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லை கண்டுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
2: அம்மா நகை அடகு மாடம். நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
5: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
2: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோவுக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன் ஸ்பேஸ்.
0: பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம். புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து August 19 முதல் September 5 வரை. August 21 வரலட்சுமி விரத பூஜை. 23 சப்பரம். 28 மஞ்சள் திருவிழா. September 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா. 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 905-458-9701-416-47 1-0255
4: இனிய மாலை நேர வணக்கத்துடன் சியமாட்டமலேஸ்டியின் அழகிய மாலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
5: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ். HD தமிழ். HD
4: இன்று August 19 புதன்கிழமை நேரம் மாலை 5:02.
5: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD.
4: உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
5: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ். HD தமிழ். HD
4: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
6: மனத்தியால செய்திகள்
7: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
8: முறையற்ற வகையில் பெறப்பட்ட நிதியை பயன்படுத்தி மாத்தறையில் 1.5 ஏக்கர் நிலத்தை வாங்கியதாக கூறப்படும் வழக்கில் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறிய முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவின் பிணைத்தொகையை பறிமுதல் செய்யுமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. சென்னை பறக்கும் ரயில் சேவையை தமிழக அரசிடம் ஒப்படைப்பதற்கு தெற்கு ரயில்வே ஒப்புதல் வழங்கியிருப்பதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இன்று முதல் அமலுக்கு வரவிருந்த கனேடிய பொருட்கள் மீதான 50% புதிய வரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் மற்றும் குண்டுவீச்சுகளினால் இடம்பெயர்ந்த 850,000-க்கும் அதிகமான லெபனான் மக்கள் மீண்டும் தமது சொந்த ஊர்களுக்கு திரும்பியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் அகதிகள் முகமையகம் தெரிவித்துள்ளது. வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ள மற்றும் இலங்கைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்களுடன் தொடர்புடைய 25 பேரின் சொத்துக்கள் குறித்து பரந்தளவிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக இலங்கை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் பொருளாதாரம் எதிர்கொண்டுள்ள சவால்கள் குறித்த இருகட்ட போர்கள் நிறைவடைந்த நிலையில் 2028 இலக்காக கொண்டு மீண்டும் ஒரு பொருளாதார போர் வர இருப்பதாகவும், அதிலிருந்து தப்பிக்க தவறினால் இலங்கைக்கு பெரிய ஆபத்து காத்திருப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எச்சரித்துள்ளார். கிளிநொச்சியில் விடுதலை புலிகளின் முகாம் நிறுவப்படுவதாக பகிரப்பட்ட விடயங்கள் முற்றிலும் பொய்யானவை என்றும், அவ்வாறான வதந்திகளை பரப்பியவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சருமான நளிந்த ஜேதிசத் உறுதியளித்திருக்கின்றார். வியட்நாமின் முன்னணி குறைந்த கட்டண விமான சேவை நிறுவனமான வியட்ஜெட் ஏர் இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான தனது நேரடி விமான சேவையை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்துள்ளது. இதற்கான முதலாவது விமானம் நேற்று பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு, கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு மற்றும் ஹட்டன் நேஷனல் வங்கி ஆகியன இணைந்து உலக உணவு தினம் 2026 இளையோர்களுக்கான புதுமை படைப்பாற்றல் சவால் என்ற தேசிய போட்டியை இலங்கையில் அறிமுகப்படுத்தியுள்ளன. திருத்தப்பட்ட மேகதாது அணை திட்ட அறிக்கையை மத்திய நீர் ஆணையகத்திடம் கர்நாடக அரசு சமர்ப்பித்துள்ளது. தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இன்றிரவு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னைக்கு பயணம் மேற்கொள்கின்றார். ஆவின்பால் கொள்முதல் விலையை 38 ரூபாயில் இருந்து 41 ரூபாயாக உயர்த்தி 110 விதியின் கீழ் முதல்வர் விஜய் அறிவித்திருக்கின்றார். ஒட்டோவாவில் 9 குழந்தைகளின் திடீர் மரணங்கள் தொடர்பான விசாரணையில் கண்ணியக்குறைவான நடத்தையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒட்டோவா காவல்துறை அதிகாரி ஹெலன் கிரஸ் காவல்துறை தீர்ப்பாயத்தால் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு பதவி நீக்கம் செய்யப்படுகின்றார். பிராங்க் ஸ்டோனாக்கின் பாலியல் வன்கொடுமை குற்ற தீர்ப்பில் கடந்த மாத தீர்ப்புக்கு பிறகு அறிவிக்கப்பட்ட உத்தரவை எதிர்த்து அரசு தரப்பு மேன்முறையீடு செய்திருக்கின்றது. அல்பர்டாவில் உள்ள ஆல்ஸ் என்ற சிறிய நகரத்தில் முன்மொழியப்பட்ட பெரிய செயற்கை நுண்ணறிவு தரவு மைய வளாகத்திற்கு மின்சாரம் வழங்குவதற்காக இயற்கை எரிவாயு மின் உற்பத்தி நிலையம் ஒன்றை அமைப்பதற்கான ஸ்னாப் ரியல் எஸ்டேட் கார்ப்பரேஷனின் விண்ணப்பத்தை அல்பர்டா பயன்பாட்டு ஆணையகம் நிராகரித்துள்ளது. அடுத்த அறிவிப்பு வரும் வரை ஈரானுடனான அனைத்து வர்த்தக மற்றும் நிதி பரிவர்த்தனைகளையும் நிறுத்தி வைப்பதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. இந்திய வம்சாவளியும் கல்வியாளரும் முன்னாள் உயர்நிலை பள்ளி முதல்வருமான பியா தாண்டியா புளோரிடாவின் 22வது தொகுதிக்கான ஜனநாயக கட்சியின் முதன்மை தேர்தலில் வெற்றி பெற்று நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலுக்கு தகுதி பெற்றிருக்கின்றார். இந்தியாவில் நடைமுறையில் உள்ளதைப் போன்று அமெரிக்காவிலும் வாக்காளர்களுக்கு புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை வழங்க வேண்டியது அவசியம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விருப்பம் தெரிவித்துள்ளார். ஈரானுடனான போரில் நேரடி ராணுவ ஈடுபாட்டை குறைப்பதற்கான உந்துதலையும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹோமூஸ் நீரிணையின் மீதான ஈரானின் கட்டுப்பாட்டை பலவீனப்படுத்தும் முயற்சிகளையும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இணைத்துள்ளார்.
5: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.
4: செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 26 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 32 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 15 பாகையிலும், நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 16 பாகை செல்சியஸிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 25 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24

ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய மாலை பொழுதில் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 6642 2

கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு அழகான ஒரு ஊர் இருந்ததாம். அந்த ஊரில் ஒரு அழகான ஏரிக்கரை ஒன்று இருந்ததாம். அந்த ஏரிக்கரையில் வந்து ஒரு துறவி வந்து தியானம் செய்து கொண்டு இருந்தாராம். அந்த பொழுதில் வந்து அந்த ஏரியில் வந்து ஒரு தேள் வந்து நீச்சல் தெரியாமல் தத்தளித்து கொண்டு இருந்ததாம். அதை பார்த்து அந்த துறவி வந்து தன்னுடைய கைகளை நீட்டி அந்த தேளை காப்பாற்றினாராம். அது வெளியில் வந்தவுடன் அந்த துறவியினுடைய கையில் கொட்டி விட்டதாம். ஆனால் மீண்டுமே அந்த தேள் வந்து மறுபடியும் அந்த தேள் அந்த தண்ணீருக்குள் குதித்ததாம். ஆனால் இந்த துறவி மீண்டும் அந்த தேளை காப்பாற்றினாராம். அது காப்பாற்றும் பொழுதெல்லாம் அந்த துறவிக்கு கொட்டி விட்டதாம். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒரு அந்த ஏரியில் வந்து மீன் பிடித்து கொண்டிருந்த ஒரு மீனவர் வந்து அந்த துறவியிடம் கேட்டாராம், துறவியே, நானும் உங்களை நீண்ட நேரமாக பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் அந்த தேளை காப்பாற்றி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அந்த தேள் உங்களை மீண்டும் கொட்டி கொண்டே இருக்கிறது, ஏன் துறவியார் என்று கேட்டாராம். அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் காப்பாற்றுகின்றீர்கள் என்று கேட்டாராம். அதற்கு அந்த துறவி என்ன பதில் கூறியிருப்பார், இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில் தொடரலாம். அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். இல்லை, எனக்கு கதையெல்லாம் சொல்ல விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164 6642 22.

0: அழகிய மாலை பொழுதில் சிஎம்மா தமிழேஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
1: வணக்கம். இந்த அழகிய மாலை பொழுதில் உங்கள் ஈபேன், எப்படி நீங்க? நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமாக இருக்கின்றேன். நிகழ்ச்சியை
0: டீ எல்லாம் குடிச்சு பாடல் கேட்க ரெடியா இருக்கிறீங்களா?
1: குடிச்சு கொண்டிருக்கிறோமோ, பாடல்கள் கேட்க ரெடியாக இருக்கின்றோம். உங்களை கடையில் கேட்க வந்துட்டோம்.
0: சொல்லுங்க, இன்றைக்கு என்ன பாடல் தெரியுது?
1: இன்றைக்கு பாடல் வந்து கண்டு கொண்டேன் படத்துல இருந்து கண்டு கொண்டேன் என் காதல் நிலவை கண்டு கொண்டேன். அந்த பாடல் நீங்கள் கேட்ட கதைக்கு
0: சொல்லுங்க
1: கனதாசன் சொல்லிட்டா தானே, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால்

0: சௌக்கியமே. செயலுக்கு வந்து தண்ணீர் பிளமும் இல்ல ஒன்றும் இல்லை, அதை காப்பாத்தி திரைக்கடித்தால் அதுக்கு அந்த தந்த சௌகரியம் வந்துடும். அந்த அது அதுகள் வாழ்ற இடம் திறந்தானே, அந்தபடியா அது டாக்டர் நோமல் ஆனபடியா அது தந்த குணத்தை காட்டத்தான் தொடங்கும். வெறும் நீங்க தண்ணீர்ல அதுக்கு தொடங்கும்.
1: தண்ணீரில் இருப்பவர்களை தண்ணீர் விட்டு விட வேண்டும் அப்படியா?
0: தண்ணீர்ல
1: தண்ணீர்ல இருப்பவர்களை தண்ணீரிலே விட்டு விட வேண்டுமா?
0: என்ன சொல்றீங்களோ, நான் காலரல்ல நிக்கிறது, நான் அப்படியே வெச்சிட்டே இருக்கேன், டவுன் டவுன் போவே இல்லை. இன்னும் ஒரு கிலோ மேலே கேளுங்க.
1: நன்றி. ஆமாம், இந்த பாடல் வந்து ஹரிஹரன் மற்றும் மகாலட்சுமி ஐயர் பாடிய பாடல் கண்டு கொண்டேன் திரைப்படத்தில் இருந்து ஒழிக்கும். இந்த நேரம் 5:15 நிமிடம்.

0: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ராஜ், நான் மதன் காய்க்கின்றேன். நான் இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: ஓ, நல்ல மகிழ்ச்சியா இருக்கின்றோம். அருமையான மாலை பொழுது நன்றாக இருக்கின்றது.
2: நல்லது. இன்னைக்கு நீங்க என்ன பாடல் தெரியும்?
3: இன்றைய இந்த பாட்டு கேட்போம். பாட்டு ஒன்று நான் பாடட்டும். அந்த பாட்டு
2: படியுங்க, நாங்க கேட்போம். ஆமாம், அந்த பாடலுடன் நாங்கள் ஒரு கதையும் சொன்னோம், கேட்டிருக்கலாம்.
3: கதைக்கு அது என்று சொல்லும் என்று சொன்னால், என்ன கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் தானாகவே போராடி வாழ்க்கையில முன்னேறணும் என்று தேள் நினைத்தது. அதுதான் அவர் முனிவர் எடுத்து விடவும் அது திருப்பியும் முனிவரை குத்தி போட்டு அது திருப்பியும் அது கண்ணிக்க விழுந்துட்டது என்றால், மற்ற ஒரு உதவி இல்லாமல் தன் சொந்த முயற்சியிலே முன்னேறமன்றது தேளை தானாகவே ஒரு செருக்கி தன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றதுக்காண்டித்தான் அது ஒரு பாடமாக தனக்கு இருக்கட்டும் சொல்லித்தான் அது திரும்ப திரும்ப தண்ணிக்க ஒழுகுது என்று சொல்லி சொல்லுவேன்.
2: அப்படி சொல்லி இருப்பார்.
3: நல்ல
2: ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு கதை சொல்லி இருக்கிறீங்க. நல்ல ஒரு கதை தான், பார்க்கலாம். நன்றி இணைந்து சிறப்பித்தமிகி.
3: நன்றி நன்றி ராஜ், நன்றி, வணக்கம்.
2: நன்றி. இந்த பாடல் வந்து சுசீலா மெட்டமேஸ்பிபியின் குரலில் ஒழிக்கும். நேரம் 5:23.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: சொல்லுங்க.
4: நன்றி. இந்த பாடல் வந்து ஹரிஹரன் மற்றும் மகதியின் குரலில். ஒலிக்கும் நேரம் 5:28.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: என்ன
1: பாடல் தெரிவு?
2: எனக்கு அந்த கண்டு வண்டம் கண்டம் படத்துல இருந்து என்ன சொல்ல போறாய்,
1: என்ன சொல்ல போகின்றாய்? சங்கர் மகாதேவன் பாடிய பாடல்
2: தென்றலையம்பில் அந்த பாட்டு, இதய முரு கண்ணாடி உணவு பிம்பம் விழுந்தடி என்று வெறும் பாடல், அந்த அருமையான பாடல் கேட்டோம்.
1: நல்லது, கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: துறவிதாரர் ஆல்ரெடி வாழ்ந்து முடிச்சிட்டார். அப்ப அது அந்த தேள் வந்து சின்ன தேளா இருந்திருக்கு, அதை எத்தனை அவரு குத்தினாலும் பரவாயில்ல, அப்படியா அந்த உயிரை தான் காத்து காப்பாற்றணும் வேண்ட, நான் வாழ்ந்து முடிச்சுதான் தப்பி எனக்கு என்னென்னதான் பரவாயில்ல, பெருந்தன்மையிடம் முன்னாள் அது தேள் குத்தினாலும் பொருட்படுத்தாது, பொருட்படுத்தாது. துறவி என்று சொன்ன கொலையும் செய்ய மாட்டேன்னு நானே, அப்ப அந்த பெருந்தன்மையோட அதை திரும்ப திரும்ப எடுத்து காப்பாற்றி விட்டுன்னு இருப்பேன்.
1: பெருந்தன்மையோட நடந்திருக்கிறேன்,
2: மீண்டும் அதான் துறவி.
1: நல்லது, பாடலும் கேட்டு மக்களுங்க, தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
2: நன்றி நன்றி வணக்கம்
1: நன்றி.
3: ஒரு கணம் போதும்

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: என்ன
2: பாடல்
1: தெரிவு? நினைத்தால் நெஞ்சில் மழைக்காலம்
2: ஹரிஹரனும் சுஜாதா பாடிய பாடல். நாங்க சொன்ன கதைக்கு செல்லுங்கள். உங்களுடைய
1: கதைக்கு நான் எப்போதுமே தேவலுக்கு வந்து கொட்டுறதுதான் அறிந்த பழக்கம். மனிதர் காப்பாற்றுறதுதான் அவர் அவர் உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிறார். ஆனா தேவல் வந்து அறிந்த குணாதிசயத்தை மாத்தாது, திருப்பி திருப்பி கொட்டிக்கொண்டே இருக்குது. ஆனா முனிவரும் விட்ட பாடில்ல தந்த கடமையை அவர் செய்ய
2: பாக்குறார்.
1: இதே மாதிரிதான் சில மனிதர்கள் எவ்வளவுதான் நன்றி செய்தாலும் அவர்கள் விஷத்தை தான் காக்குவார்கள். நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும், தேவை போன்ற கெட்டவர்களும் உலகத்தில் வாழ்கிறார்.
2: நல்ல ஒரு பதில் கொடுத்திருக்கீர்கள். பார்க்கலாம், உங்களுடைய பாடலும் கேட்டு மக்களுங்க. நாங்க தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
2: நன்றி. ஆடுபுலி திரைப்படத்திலிருந்து சுந்தர் சிபாவினுடைய இசையமைப்பில், கலைக்குமரனுடைய வரிகளில், ஹரிஹரன் மற்றும் சுஜாதாவின் குரலில்

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: மாலை வணக்கம்.
1: எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. சொல்லுங்க, எனக்கு என்ன பாடல் தெரிவு?
2: எனக்கு வந்து சிம்லா எக்ஸ்பிரஸ் படத்துக்கு உனக்கு என்ன மேலே சிந்தாய் ஓனம் தர
1: ஆதரவு. ஏன் இன்றைக்கு இந்த பாடல் தெரிவுக்கு காரணம்? நல்லது, கேட்டு மாக்கலைங்க, நன்றி, நன்றி. இந்த பாடல் வந்து எஸ்பிபி அவர்கள் பாடிய பாடல். ஒலிக்கும் நேரம் 5 மணி 49 நிமிடம்.

0: கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் இல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் ஒன்னின் சிறந்த வாய்ப்பு உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999
1: எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் பாக்கி, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் நல்ல சுகமா உற்சாகமா இருக்கிறோம்.
1: அந்த உற்சாகத்துல இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: எனக்கு விக் லவ் படத்துல இருந்து ஐ லவ் ஐயோ காதலி அந்த பாட்டு.
1: ஐயோ காதலி, ஆமா. கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: நன்றி. கேள்விக்கு பாரு.
1: சொல்லுங்க.
2: கேள்விக்கு பாதையில் நின்றா முனிவர் எல்லாம் சேர்ந்து சுரந்தவர் தானே முனிவர்.
1: ஆமா.
2: அவரப்ப அந்த இதை காப்பாற்ற வேண்டும் பார்த்தவர். அவ்வளவு கரைச்சாலும் அதுக்கு கை கொடுத்து கொண்டு இருந்தவர். சைவர் இப்படித்தான் நீங்கள் அவ்வளவு நன்மையை செய்தாலும் அவர்கள் தீமையில தான் செய்து கொண்டிருக்கு. நிறைய சில பழக்கப்பட்டு போயிடுச்சு. பழக்க விவசாயம் அதாவது புத்தகங்கள் கிடைக்கிற மாதிரி அதைக்கு நன்மைகளை நாங்கள் செய்தாலும் தீமைகளை தான் செய்கிறப்பா. முன்னேறுவோம் இல்லை எங்கள் உதவி செய்தால முன்னேற்றுவோம் என்று பார்த்தால பழைய வழியும் போச்சுல பொய்ப்பாப்படிகளை செய்து இன்னைக்கு தான் நீ பின்ன முன்னுக்கு வரணும் என்ற எண்ணம் கிடையாது. நாங்கள் ஒன்றும்
1: எவ்வளவு நன்மை செய்தாலும் தீமை தான் செய்ய பார்ப்பார்கள். அப்படியா?
2: அதை பற்றி உணர மாட்டேன். அப்படித்தானே இருந்தால் பிடிச்சு விடுவோம் என்று பார்த்தாலும் கிடைக்குது.
1: பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகளுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
2: நன்றி.
1: இந்த பாடல் வித் லவ் திரைப்படத்தின் ஷேன் ரொனால்டனுடைய இசையமைப்பில், மோகன்ராஜனுடைய வரிகளில், விஜய நாராயணனுடைய குரலில்.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ்,
1: 416-9902-462.
2: பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாத்தல் சட்டமூல வரைவை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கின்றது. தற்போதைய 1979 ஆண்டின் 48 இலக்க பயங்கரவாத தடை சட்டத்தில் காணப்படுகின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் வகையில் புதிய சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்துவதன் தேவை கருதி இது தொடர்பான ஆரம்ப வரைவொன்றை தயாரிப்பதற்காக தொழில்நுட்ப நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தது. குறித்த தொழில்நுட்ப நிபுணர் குழுவினரால் தயாரிக்கப்பட்ட ஆரம்ப வரவின் அடிப்படையில் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டமூலம் என்ற பெயரில் புதிய சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்துவதற்காக முன்னதாக நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் கொள்கை ரீதியிலான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இதற்கமைய சட்டவரைஞரால் தயாரிக்கப்பட்ட சட்டமூல வரைவுக்கு சட்டமா அதிபரின் ஆலோசனையும் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. குறித்த சட்டமூல வரைவை அரசாங்கத்தின் வர்த்தமானியில் வெளியிட்டு அதனை தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிப்பதற்காக நிதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சரால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் புனரமைப்பு மற்றும் வாழ்வாதார மீட்பு பணிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் 200 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் திட்டத்திற்கான ஒப்பந்தங்களில் ஆசிய அபிவிருத்தி வங்கியும் இலங்கை அரசாங்கமும் கையொப்பமிட்டிருக்கின்றன. கொழும்பில் உள்ள திரைசேரியில் நடைபெற்ற நிகழ்வில் இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரிய பெருமாவும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் சார்பில் அதன் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி ஷனா கவுலினும் கடன் ஒப்பந்தங்களில் கையொப்பமிட்டிருக்கின்றனர். நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு வெளியிட்டிருக்கின்ற தகவலின்படி டிட்வா சூறாவளிக்கு பிந்திய புனரமைப்பு மற்றும் வாழ்வாதார ஆதரவு திட்டம் 2026 ஆண்டு முதல் 2030 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் செயல்படுத்தப்படவுள்ளது. இந்த திட்டம் சேதமடைந்த உட்கட்டமைப்புகளை மீளக்கட்டி எழுப்புதல், மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுதல் மற்றும் எதிர்கால காலநிலை பேரிடர்களுக்கு எதிரான மீள்திறனை வலுப்படுத்துதல் ஆகியவற்றை முக்கிய நோக்கமாக கொண்டிருக்கின்றது. இந்த திட்டத்தின் கீழ் சூறாவளியினால் சேதமடைந்த வீதிகளை புனரமைத்தல், நீர்ப்பாசன அமைப்புகளை மீட்டெடுத்தல், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு விவசாய வாழ்வாதார உதவிகளை வழங்குதல் மற்றும் வீடுகளை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான மானிய உதவிகளை வழங்குதல் ஆகிய பணிகள் முன்னெடுக்கப்படவுள்ளன. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் முதன்மை அமைப்பாக செயற்பட உள்ளதுடன் இதன் பணிகள் 3 பிரதான பிரிவுகளாகவும் பிரிக்கப்பட்டு முன்னெடுக்கப்படுகின்றன. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வுப் பணிகளில் இதுவரை 565 எண்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்ற நிலையில் நீதிமன்ற உத்தரவுகளுக்கு அமைவாகவே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜேதிச, திங்கட்கிழமை மட்டும் மேலும் 8 எண்புக்கூடுகளும் ஒரு எண்பு துண்டும் மீட்கப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார். கண்டெடுக்கப்படும் அனைத்து சான்றுகளும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அகழ்வு பகுதியிலிருந்து வெளிவந்திருக்கின்ற படங்களில் உடைகள் எதுவுமின்றி மனிதர்கள் மிக கொடூரமான முறையில் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டமைக்கான சான்றுகள் காணப்படுவதாக ஊடகவியலாளர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர். அத்துடன் உடல்கள் புதைக்கப்பட்டுள்ள மேலும் பல இடங்களை அடையாளம் காட்ட முடியும் என்றும், தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் வானவ சிப்பாய் சோமரத்ன ராஜபக்சவிடம் இருந்து ஏன் இதுவரை தகவல்கள் பெறப்படவில்லை என்றும் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அமைச்சர், செம்மணி விவகாரத்தில் உண்மைகள் முழுமையாக வெளிவர வேண்டும் என்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளதாகவும், நீதிமன்ற கட்டளைகளுக்கு அமைவாக சாட்சிகள் அழைக்கப்பட்டு விசாரணைகள் விரைவுபடுத்தப்படும் என்றும் உறுதியளித்தார். கனடா எல்லை பாதுகாப்பு முகமையின் இணைப்பு அதிகாரி திருமதி கசூமி குபோ மற்றும் செயற்பாட்டு இணைப்பு உதவியாளர் திருமதி நதிகா சமரக்கொடி ஆகியோர் அடங்கிய தூதுக்குழுவினர் நேற்றைய தினம் திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் WGM ஹேமந்த குமார் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளது. இதன்போது அண்மை காலங்களில் கனடாவுக்கு மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத புலம்பெயர்வுகளினால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பிலும் அவற்றை எதிர்காலத்தில் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்பிலும் மாவட்ட அரசாங்க அதிபரினால் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் பாதுகாப்பானதும் சட்டபூர்வமானதுமான புலம்பெயர்வின் அவசியம் தொடர்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டிருப்பதோடு புலம்பெயர்வு தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் பயிற்சி நிகழ்ச்சிகளை எதிர்காலத்தில் முன்னெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் மேலதிக மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் சுதாகரன் மற்றும் மாவட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மாவட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர் இளங்கீரன் ஆகியோரும் கலந்து கொண்டார்கள். தொகுதி சார்ந்த ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். தொடர்ந்து நடைபெற்று வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் இன்று பேசிய முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு வழங்கும் வாகனத்தை பராமரிக்கும் விதமாக வாகனத்திற்கு சாரதி, எரிபொருள், வாகன பராமரிப்பு உட்பட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ₹75,000 வாகனப்படியாகவும், அலுவலக பணிகளில் உதவி செய்ய ஒரு உதவியாளரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் ₹25,000 உதவியாளர் படியாகவும் வழங்கப்படும். இதற்காக உரிய சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொண்டு ஆணைகள் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த அறிவிப்பு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலும் வரவேற்பை பெற்றுள்ளது. மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்ற நாதுராம் கோட்சே மற்றும் அவரது சகோதரர் கோபால் கோட்சே ஆகியோர் RSS அமைப்பின் தீவிர தொண்டர்களாக இருந்தனர் என சாவக்கரின் பேரன் சத்யகி சாவக்கர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். லண்டனில் ராகுல்காந்தி பேசிய கருத்துக்கள் விடி சாவக்கரை அவமதிக்கும் வகையில் உள்ளதாக சத்யகி சாவக்கர் தொடர்ந்த அவதூறு வழக்கில் இந்த தகவல் வெளியாகியிருக்கின்றது. திங்கட்கிழமை நடைபெற்ற குறுக்கு விசாரணையின் போது ராகுல்காந்தியின் வழக்கறிஞர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த சத்யகி, தனது தாத்தாவான கோபால் கோட்சே மற்றும் நாதுராம் கோட்சே ஆகியோர் RSS மற்றும் இந்து மகாசபைகளில் தீவிர தொண்டர்களாக செயல்பட்டமை உண்மைதான் என்று ஒப்புக்கொண்டார். இது தொடர்பாக மகாராஷ்டிரா காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சச்சின் சாவத் கூறுகையில், காந்தி படுகொலைக்கு பிறகு கோட்சேவுக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றே RSS கூறி வந்ததாகவும், தற்பொழுது சாவர்கரின் பேரர் கூறியிருக்கிற தகவல்களால் மக்களிடம் RSS பொய் கூறியதா என்ற கேள்வி எழுந்திருப்பதாகவும் தெரிவித்தார். இதற்கு அந்த அமைப்பு உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். சிவகாசியில் பட்டாசு ஆலையில் உரிமம் ரத்து செய்யப்பட்டமை தொடர்பில் மத்திய தமிழக அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. விதிகளை மீறியதாக கூறி சிவகாசியில் பல பட்டாசு ஆலைகளின் உரிமம் ரத்து செய்யப்பட்டது. வழக்கு விசாரணையை செப்டம்பர் 2 ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கின்றனர். இந்நிலையில் பட்டாசு ஆலைகளின் உரிமம் ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக பண்டிகை நேரம் என்பதனால் கடும் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
0: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
1: மனத்தியால செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலை 26 °C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலை 32 °C காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 15 °C, நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 25 °C, நாளைய மறுதினம் அதிகூடிய வெப்பநிலையாக 24 °C காணப்படுகின்றது. நாளையும் நாளை மறுதினமும் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது. சனிக்கிழமை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் காணப்படுகின்றன.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD
1: எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்கள் உங்கள்

0: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு அழகான ஊர் ஒன்று இருந்ததாம். அந்த ஊரில் வந்து அழகான ஒரு ஏரிக்கரை ஒன்று இருந்ததாம். அந்த ஏரிக்கரையில் வந்து ஒரு துறவி ஒருத்தர் தியானம் செய்து கொண்டு இருந்தாராம். அந்த நேரம் பார்த்து அந்த ஏரியில் வந்து ஒரு தேள் வந்து நீச்சல் தெரியாமல் தத்தளித்து கொண்டு இருந்ததாம். அதை பார்த்து அந்த துறவி வந்து தன்னுடைய கைகளை நீட்டி அந்த தேளை வந்து காப்பாற்றினாராம். ஆனால் அந்த தேள் வந்து வெளியில் வந்தவுடன் அந்த துறவிக்கு வந்து கொட்டி விட்டதாம். மீண்டுமே அந்த தேள் வந்து மறுபடியுமே அந்த தண்ணீருக்குள் செல்ல சென்றதாம். இதை பார்த்து அந்த துறவி வந்து சற்றுமே ஜோசிக்காமல் மீண்டும் அந்த தேளை காப்பாற்றி கொண்டு இருந்தாராம். ஆனால் அது வெளியில் வந்தவுடன் அந்த துறவிக்கு மீண்டும் கொட்டி கொண்டே இருந்ததாம். இதையெல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த அந்த ஏரியில் வந்து மீன் பிடித்து கொண்ட ஒரு மீனவர் வந்து அந்த துறவியிடம் வந்து கேட்டாராம், துறவியாரே, நானும் நீண்ட நேரமாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் வந்து அந்த தேளை காப்பாற்றி கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் அந்த தேள் வந்து உங்களை மீண்டும் கொட்டி கொண்டே இருக்கிறது, நீங்கள் ஏன் காப்பாற்றுகின்றீர்கள் என்று கேட்டாராம். அதற்கு அந்த துறவி என்ன பதில் சொல்லியிருப்பார், இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில் தொடரலாம், அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். இல்லை, எனக்கு கதையெல்லாம் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்க கொண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4646-4642-2
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க குயின்சன்?
2: நல்லமா இருக்கிறோம், நீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். என்ன பாடல் தெரிவு?
2: ஆரம்ப திரைப்படத்தில் தண்ணீர் விழுந்திருக்கு. அப்ப அத புரியாத முனிவர் வந்து தேளை பிடிச்சிருக்கிறார், அது கடிச்சிருக்கு. அவரை பிடிக்க முத்தி அடைய போற தேள் கொட்டினா படிக்கா
0: தேள் கொட்டினா முத்தி அடைவிடுமா?
2: விசந்தானே. அப்ப தேளும் தண்ணீர் விழுந்து முத்தி அடைய முடியாது நினைக்கிறீங்க.
0: பார்க்கலாம், உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்க. நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி.
0: இந்த பாடல் வந்து ஜுவன் சங்கர் ராஜாவினுடைய இசையமைப்பில், பா விஜயனுடைய வரிகளில், சங்கர் மகாதேவன் மற்றும் அவர்களுடைய குரூப்புடன் இணைந்து பாடிய பாடல். வழக்கம் இந்த நேரம் 6:13.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டியோட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: என்ன
3: பாடல் தெரியு?
4: எனக்கு வந்து காற்றினல் வரும் கீதம் அந்த படத்துல இருந்து வியக்கரன் பாடுற சித்திர செவ்வானம் அந்த பாடல்.
3: நாங்க சொன்ன கதையும் கேட்டீங்களா? சொல்லுங்க.
4: அது வந்து பலருக்கு சொல்லியிருப்பேன், மனிதத்தை இயேசு வந்து அன்பு செலுத்துறது, உயிர்களை காப்பாற்றுறது, அதுதான் மனிதனுடைய இயல்பு. தேளோட இயல்பு வந்து அது கொட்டுறது. அப்ப அது திருப்பி ஆனா தேள் கொட்டுது என்று சொல்லி போட்டு நீ வந்து இந்த இயல்பில இருந்து ஒரு போதும் மாறக்கூடாது, நீ உன்னுடைய இயல்பிலோ அதை நீ செய்து கொண்டுக்கோ. அது தேள் கொட்டுது கொட்டல, அது அது அது இந்த இயல்பு. நீ உன்னுடைய இயல்பு நன்மையா செய்து கொண்டு போ. ஒரு நேரத்துல சில விளக்குகள் நன்மையா நன்மை செய்யறதா மாறிடும். வந்து
3: என்ன என்ன தேள் கொட்டினாலுமே நன்மையை செய்து விட்டா தேளும் ஒரு நேரத்துல அதுவும் மாறிவிடும். அப்படி
4: ஆமா, பட் அதோட வந்து நாங்க நன்மை செய்யறோம் போட்டு இப்ப பலன் உண்டு எதிர்பார்க்காம செய்ய போறோமே. அது எங்களுக்கு எங்களுக்கு என்ன செய்யறதை நாங்கள் கடத்தில் எடுக்காமலுக்கு நாங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்து கொண்டு போக வேண்டியது.
3: அழகான ஒரு விடயம் கூறினீர்கள், பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகளுங்க நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
4: நன்றி.
3: இந்த பாடல் இளையராஜாவினுடைய இசையமைப்பில், ஜெயச்சந்திரனுடைய குரலில்.

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 416-700-2222-J.CA. தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ரஜி, நான் பாங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: சுகமா இருக்கேன். உங்க நிகழ்ச்சி பாடல கேட்டா இருக்கும், நல்லா இருக்கு.
1: எப்படி இருக்கிறது வென்கூவர் காலநிலை?
2: வென்கூவர் நல்லா இருக்கு. 24-25 அன்னைக்கு வந்துருக்கோம்.
1: நல்லது, சொல்லுங்க. என்ன பாடல் தெரிவு?
2: எனக்கு வந்து பூவரசன் படத்துல இருந்து பூகள் பொன்னரசன் அந்த பாட கேட்போம்.
1: என்ன பாட?
2: இந்த பூக்கரு ரசன் பொன்னரசன்.
1: ஆமா ஆமா, கேட்டு மக்களுங்க. நன்றி
2: நன்றி ராஜி,
1: நன்றி.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000.
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் ராஜி, தாரணி கேட்கிறேன், எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமாக இருக்கிறேன் தாரணி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
3: நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு வெக்கேஷன் போயிட்டு வந்துட்டீங்க?
4: ஓ யா, போயிட்டு அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டோம்.
3: என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு.
4: ஆமா யா, என்ன எப்படி இருந்தாலும் அந்த சொந்தங்களோட போயிருக்கேக்குள்ள அது ஒரு தனியான சந்தோஷம் தானே.
3: கண்டிப்பா நல்லது.
4: எனக்கு பாட்டு வந்து திருநாள் படத்துல இருந்து ஒரே ஒரு வானம் என்ற ஒரு பாட்டு, அந்த பாட்டு கேட்போம்.
3: ஒரே ஒரு வானம்,
4: இந்த பாட்டு கேட்போம். அது கொஞ்சம் சோகமான பாட்டு தான், பட் ஆனா நல்ல பாட்டு கேட்டுப்போம்.
3: ஆனா நீங்க ஸ்ரீலங்கால இருந்து சரியான வக்கியா இருக்குமே.
4: அந்த மாதிரி வக்கதான், காஞ்சி கரைச்சு கருவாடாவா இருந்த முறையா வந்துட்டோம்.
3: முதல்ல நாங்க அதே நாட்டுலதான் பிறந்திருப்போம். ஆனால் இப்ப வந்து அந்த இங்க நாட்டின் வெதருக்கு நாங்கள் இசைவாக்கப்பட்டிருப்போம். அதுதான்
4: அதுதான் அதுதான் உண்மை சொன்னா, இப்ப நாங்க இங்க வந்து கூட ஏசிக்கு நான் இருக்கிறேன். வேலையில போனா ஏசி, காருக்குள்ள ஏசி, வீட்டுக்குள்ள ஏசி. அப்ப அந்த எங்களோட ஸ்கின் வந்து நானே அதுக்கேற்ற மாதிரி ஜூஸ்ட் ஆயிட்டு நினைக்கிறேன். அப்ப ஆனா அங்க அக்கா சொல்லுதுன்னா என்ன நடிக்கணும்னு சொல்லினோம். ஆனா உண்மையும் அதுதான் என்னடா, அங்க உள்ள ஆக்களே டூ மச் ஹாட் அண்ட் சொல்லி நம்ம இப்ப. அப்ப அது எங்களுக்கு இன்னும் பாதிப்பா இருக்கு. வேணா இப்ப நான் எல்லாம் இப்ப என்ன எடுத்துக்கொண்ட, நான் 19 வயதுல வந்து இங்க ஆல்மோஸ்ட் இப்ப 30-31 வருஷமா இங்கதான் இருக்கிறோம். அப்ப அங்க இருந்ததை விட இப்ப இங்க இருந்ததுதான் கூட நாங்கள். அப்படி பாக்கிறதுல நினைக்கிறேன் எங்களோட பாடி வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி ஜூஸ்ட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். அதோட நாங்களும் அடிக்கடி போய் வாரதும் இல்லத்தானே. அப்ப அப்படியா நினைக்கிறேன். அது எந்த ஒப்பீனியன் மட்டாக்கள் அப்படி வருது இல்ல, எந்த ஒப்பீனியன் அப்படியா இருக்கா? ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் குவாலிட்டி குவாலிபிகேஷன் இருக்கு. நானு குவாலிட்டி வந்து அது பொத்துறதுதான் அது தேவல் என்று சொன்னா. இப்ப எங்கட நாங்களாக மனிதரா இருக்கக்குள்ள நாங்கள் அதுக்காக திருப்பி தண்டையிலா, அது காப்பாற்றுறதா எங்களுடைய மனித இயல்பா இருக்குது. அப்ப அதைத்தான் அந்த முனிவர் செய்திருக்கிறார். அதே மாதிரிதான் இப்ப நாங்களும் வந்து இப்ப மற்றவேட குவாலிட்டிக்காக எங்கட குவாலிட்டிய நாங்க மாத்தலாதானே. இப்ப ஒரு ஆக்கள் கூடாத செய்யணும்னு போட்டு நாங்களும் போய் கூடாத செய்யணும்னு சொன்னா அது எங்கட குவாலிட்டிய நாங்க மாத்துற மாதிரி வந்துடும். அப்ப அப்படி பாக்கிறதுல அது சரியா வராது. அது அப்படித்தான் அவர் முனிவர் சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். இப்ப பேருந்த இயல்பு வந்து கொத்துறது, எங்கட இயல்பு வந்து காப்பாற்றுறது. நாங்க எங்கட இதை நாங்க செய்வோம், அது தேவல் அப்படி செய்தா அது தேவல அனுதலிய எங்களை அதுல இல்லத்தானே
3: நினைக்கிறேன். இந்த பாடல் வந்து ஸ்ரீகாந்த் தேவாவினுடைய இசையமைப்பில் மகாலட்சுமி ஐயர் மற்றும் சக்தி ஸ்ரீயின் குரலில்.

0: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் காசிநாதன், கதைக்கலாம்.
1: எப்படி இருக்கிறீங்க?
2: சுகமா இருக்கோம். நம்ம
1: என்ன பாடல் போடுவோம்?
2: அன்றைக்கு கன்னிராசி படத்துல இருந்து ஒரே ராகம், ஒரே சுகமும் உண்டு பாட்டு போடணும்.
1: சுகராகமே அதுவா?
2: சுகராகலாம்.
1: கேட்டு மகளுங்க, நன்றி.
2: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.
1: இந்த பாடல் வந்து மலேசிய வாசுதேவனும் வாணி ஜெயராமினுடைய குரல்.

0: ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிட் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 6479247638 அல்லது கால் தர்ஷன் 4168970919. ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 6479247638 4168970919.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: மாலை வணக்கம் ராஜேஷ்,
1: எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: எனக்கு வந்து விஷ்ணம் சை படத்திலிருந்து கண்ணித்தீவு பெண்ணா கட்டழகு கண்ணா அந்த பாட்டு.
1: அந்த பாடல் நாங்க சில கதையும் கேட்டீங்களா?
2: கேட்டேன்,
1: சொல்லுங்க.
2: அந்த தியாகி வந்து அவர் நன்மை தேடி கொண்டிருக்கின்ற ஒரு தியானத்தில் இருக்கிறார். அப்பொழுது அவருக்கு அந்த தேர் வந்து நீரில் முழுகி இறந்து போவதை அது அதுக்கு உதவி செய்யணும் என்று நன்மை தேடணும் என்று ஒரு மனப்பாங்கல் இருப்பார். தேர் தனக்கு தெரியாது, அது உள்ளுக்கு போனா கீழே விழுந்துடும், ஏதோ தெரியாது, அது அதே வேலையை செய்து கொண்டிருக்கிறது. இவர் நன்மை தேடுவதற்காக எத்தனை முறை அந்த தேர் போனாலும் அத்தனை முறையும் எடுத்து போட்டு அத்தனை நன்மைகளையும் தேடிக்கொண்டிருக்கிறார். தேர் அறியாமையால அந்த புதிவாதம் வீம்பு அதனால அது தெரியாதனத்தால அங்க கீழே போய் கொண்டிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன்.
1: அறியாமையால் அப்படி போய் கொண்டிருக்கிறதா?
2: ஓ, இவர் தீங்கு செய்தாலும் இவர் நன்மையே செய்து கொண்டிருக்கிறார். அது ஒரு நேரம் அந்த தேர் வந்து புரிந்து கொள்ளும், நான் இவ்வளவு செய்யும் பொழுது அவரும் திரும்பி திரும்பிட்டு முன்ற இதுல எவ்வளவு தீங்கு செய்து தேர் கொட்டும் என்ன, ஆனாலும் அவர் அந்த தேரை காப்பாற்றி கொண்டு நன்மையை தேடி கொண்டிருக்கிறார்.
1: அந்த தீங்கு செய்தாலும் இவர் செய்யும் நன்மையை பார்த்து ஒரு நாள் அதுவும் திருந்திவிடும்.
2: இவரும் அந்த நன்மையை விடவில்லை. அந்த தீங்கு செய்தாலும் அதுக்கு தீங்கு செய்ய மனசு வராமல் நன்மையே செய்து கொண்டிருக்கிறார்.
1: அழகான கதை கூறினீர்கள், பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்க. நன்றி,
2: நன்றி,
1: நன்றி. இந்த பாடல் வந்து கபிலனுடைய இசையமைப்பில் வந்த பாடல். கார்த்திகேயன் மற்றும் ருபேகாவின் குரலில்

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், நான் பாபி கலெக்டர். பாபி, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நானும் நல்ல சுகமா
2: இருக்கேன். சொல்லுங்க, ரெண்டுக்கு என்ன பாடல் தெரியும்?
3: எனக்கு பாட்ஷா படத்துல இருந்து நீ நடந்தால் நடையால.
2: அப்படியா?
3: ஆமா.
2: அந்த பாடலோட நாங்க ஒரு கதையும் சொன்னோம்.
3: அது நினைக்கிறேன் அந்த குட்டக்கு அந்த பேல் கொட்டை கொட்டையன்னு எடுத்து விடுறீங்கன்னு சொல்லி கேட்டாரு.
2: ஆமா,
3: அதுக்கு அந்த முனிவர் சொல்லி இருப்பார், நான் உண்மையான தியானத்துல இல்ல, உண்மையான தியானத்துல இருந்திருந்தால் அந்த தேள் தண்ணிக்கு விழுந்தோன்னு எனக்கு தெரிஞ்சிடாதானே, அப்ப அதுக்கு பனிஷ்மெண்ட் தாரமாயிச்சான அந்த தேள் எனக்கு குட்டி இருக்கு.
2: அப்ப முனிவர் வந்து போலியா
3: இருந்தாங்கவில்லை, முனிவர் வந்து பைத்தியானத்துல இருந்துருக்காரு. உண்மையான தியானம்னு சொன்னா அதை அவதானிச்சிருக்க மாட்டாரு. என்ன மனதை ஒருமனப்படுத்தி அப்படியே தியானத்திலே இருந்திருக்கணும்.
2: இப்ப போய் தியானத்திலே இருந்திருக்கிற நன்றி. இந்த பாடல் வந்து SPB மற்றும் சித்ராவின் குரலில்.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், நான் மாதிரி கழிக்கணும், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் மாதிரி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் நல்லா இருக்கிறேன்.
1: இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: இன்னைக்கு பாடல் தெரிவு படல் மீன்கள் படத்துல இருந்து தாளாட்டு தேவானம்.
1: தாளாட்டு தேவானம், ஆமாம், ஜெயச்சந்திரன் ஜானகியும் பாடிய பாடல். நாங்க சொன்ன கதையும் கேட்டீங்களா?
2: கொஞ்சம்
1: பரவாயில்லையா, நீங்கள் பாடல் கேட்டுமா கேளுங்க. நன்றி.
2: நன்றி.
1: நன்றி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD hourly news.
4: சமலாண்டுக்கு அருகில் ஏற்பட்ட பால் ரேஞ்ச் காட்டுத்தீக்கு பெரும்பாலான வெளியேற்ற உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் தீ இனமும் தீவிரமாக எரிந்து கொண்டிருப்பதாக பிரிட்டிஷ் கொலம்பிய காட்டுத்தீ சேவை தெரிவித்துள்ளது. கடந்த இரவில் தீயின் தீவிரம் அதிகரித்ததாகவும் அதன் விளைவாக வடமேற்கு பகுதியில் பல இடங்களில் தீப்பொறிகள் ஏற்பட்டு அவை மீட்புக் குழுவினரால் கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் பிரிட்டிஷ் கொலம்பிய காட்டுத்தீ சேவை பிரிவினர் தெரிவித்திருக்கின்றனர். வெள்ளிக்கிழமை குளிர்கால அலை இந்த பகுதி வழியாக நகரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதனால் அது வலுவான காற்றை கொண்டு வந்து தீயின் தீவிரத்தை அதிகரிக்க வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று வெளியான தகவலின்படி 3000 மேற்பட்ட குடியிருப்பாளர்கள் வெளியேற்ற பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு மீண்டும் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இருப்பினும் அவர்கள் தொடர்ந்தும் வெளியேற்ற எச்சரிக்கையில் வைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பகல் நேரங்களில் கடுமையாக கடிக்கக்கூடிய தன்மை கொண்ட டைகர் மொஸ்கிட்டோ நயாகரா பிராந்தியத்தில் கண்டறியப்பட்டுள்ளது. நயாகரா பிராந்திய பொதுச் சுகாதாரத்துறை ஆசிய புலி நுழம்பு என்று பேச்சு வழக்கில் அழைக்கின்ற ஏடிஸ் ஆல்போடிக்ஸ் நுழம்பு ஒன்றை அடையாளம் கண்டிருப்பதாக அறிவித்திருக்கின்றது. உள்ளூர் சுகாதார பிரிவு ஒன்டாரியோவின் லிங்கன் நகரில் இந்த நுழம்பை கண்டறிந்து இந்த நுழம்புகளால் எந்த வைரஸ் தொற்றும் இல்லை என்பது பரிசோதனைகளில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றது. எனினும் பரிசோதனையில் தொற்று இல்லை என்றாலும் இந்த இன நுழம்பு வெஸ்ட்நைல், டெங்கு, சிக்குங்குனியா மற்றும் சீகா வைரஸ் போன்ற நோய்களை பரப்பும் திறன் கொண்டது என்று நயாகரா பிராந்திய பொதுச் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்த நுழம்பு முதலில் தென்கிழக்கு ஆசியாவைச் சேர்ந்தது என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கடந்த 10 இது ஒன்டாரியோவின் வின்சர் நகரில் கண்டறியப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்டாரியோவில் உள்ள மற்ற நுழம்புகளைப் போலல்லாமல் இந்த நுழம்பு வகைகள் பகல் நேரங்களில் கடுமையாக கடிக்கும் தன்மை கொண்டவை என்றும் எனவே மக்கள் வெளியில் இருக்கும் போதெல்லாம் தங்களை பாதுகாத்துக் கொள்வது முக்கியம் என்றும் சுகாதாரத்துறையின் இணை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஹமீதா மெகானி தெரிவித்திருக்கின்றார். செயற்கை நுண்ணறிவு தரவு மையங்கள் குறித்து குடியிருப்பாளர்களின் கருத்துக்களை கேட்பதற்காக அல்பர்டா அரசாங்கம் இரவு லெகோம்ப் என்ற மைய நகரில் சந்திப்பை நடத்த இருக்கின்றது. நீர் பயன்பாடு, மாசுபாடு மற்றும் மின்சார கட்டணங்களில் ஏற்படக்கூடிய தாக்கம் போன்ற பிரச்சினைகள் குறித்து கவலைப்படும் சிலரிடமிருந்து இந்த தரவு மையங்களின் வளர்ச்சிக்கு கடும் எதிர்ப்பு எழுந்திருக்கின்றது. செயற்கை நுண்ணறிவு துறையின் இந்த வளர்ச்சி உரிமத்தொகை மற்றும் வரிகள் மூலம் மில்லியன் கணக்கில் வருவாயை ஈட்டிக் கொடுக்கக்கூடியது என்றும் குறைந்த அளவு நீரையே பயன்படுத்தும் என்றும் மின்சார பரிமாற்ற செலவுகளை குறைக்கும் என்றும் முதலமைச்சர் டேனியல் ஸ்மித் தெரிவித்துள்ளார். மேலும் பல மக்கள் சந்திப்பு கூட்டங்கள் திட்டமிடப்பட்டிருக்கின்றன. அடுத்த கூட்டம் வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறவுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்த ஆண்டின் இறுதிக்குள் வடகொரிய தலைவர் கிம் யோங் உன்னை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. டொனால்டு டிரம்ப் இந்த நவம்பரில் தான் மேற்கொள்ளவிருக்கும் அடுத்த ஆசிய பயணத்தின் போது சந்திப்பை ஏற்பாடு செய்யுமாறு தனது உதவியாளர்களை வலியுறுத்தி வருவதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. வெள்ளை மாளிகை இந்த செய்தியை உறுதிப்படுத்தவில்லை என்றாலும் இரண்டு தலைவர்களும் பொருத்தமான நேரத்தில் சந்திப்பார்கள் என்று மட்டும் தெரிவித்துள்ளது. இருப்பினும் சந்திப்பை ஏற்பாடு செய்வதற்கான முயற்சிகள் இடம்பெறுவதை டொனால்டு டிரம்ப் முன்பே சுட்டிக்காட்டியிருந்தார். கடந்த ஆண்டே இரண்டு தலைவர்களும் சந்திப்பதற்கு மிக அருகில் சென்றிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை வீழ்ச்சி பதிவாகியிருக்கின்றது. ஒரு அவுன்ஸ் தங்கம் 2% வீழ்ச்சியடைந்து 4,354 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியிருக்கின்றது. ஒரு அவுன்ஸ் வெள்ளி 5% வீழ்ச்சியடைந்து 63 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியிருக்கின்றது. சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள இந்த விலை மாற்றம் இன்றைய உள்நாட்டு சந்தையிலும் தங்கத்தின் விலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருடாந்த கூட்டு ராணுவ பயிற்சிகளை குறைத்துக் கொள்ள டொனால்டு டிரம்ப் எடுத்த முடிவை தொடர்ந்து தென்கொரியா மற்றும் அமெரிக்கா ஆகியவை தங்கள் ஃப்ரீடம் ஷீல்டு கூட்டு ராணுவ பயிற்சிகளை ஆகஸ்ட் 27 பதிலாக வெள்ளிக்கிழமை அன்றே நிறைவு செய்யவுள்ளதாக தென்கொரிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த பயிற்சியின் கால அளவை 17 முதல் 21 வரை என மாற்றியமைக்க முடிவு செய்திருப்பதாக தென்கொரியாவின் கூட்டு தலைமை படை தெரிவித்துள்ளது. இந்த பயிற்சிகள் ஆரம்பிப்பதற்கு ஒரு நாள் முன்னதாகவே அவற்றின் அளவை குறைக்குமாறு டொனால்டு டிரம்ப் ராணுவ தலைமையகத்திற்கு உத்தரவிட்டிருந்தார். வடகொரிய தலைவர் கிம் யோங் உன்னை அவர் புகழ்ந்து பேசிய அதே வேளையில் இந்த பயிற்சிகளை பொருத்தமற்றவை என்றும் விரோத போக்குடையவை என்றும் விமர்சித்தார். மேலும் ஈரானுக்கு எதிரான தனது நடவடிக்கைக்கு ஆதரவளிக்காததற்காக தென்கொரியாவையும் அவர் குறை கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கிடையே காலி மைதானத்தில் நடைபெற்ற முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 165 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கின்றது. போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி முதலில் துருப்படுத்தாட தீர்மானித்தது. தமது முதலாவது இன்னிங்ஸுக்காக துருப்படுத்தாடிய இந்திய அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து 462 ஓட்டங்களை பெற்றது. துடுப்பாட்டத்தில் இந்திய அணியின் சார்பில் தேவக் படிகல் 167 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்திருந்தார். இதையடுத்து தனது முதல் இன்னிங்ஸை ஆரம்பித்த இலங்கை அணி 284 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனால் இந்தியா 178 ஓட்டங்கள் முன்னிலை பெற்றது. பின்னர் தமது இரண்டாவது இன்னிங்ஸுக்காக

0: மழைத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தெற்பொழுதிய காலநிலையானது 25 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தெற்பொழுது உணர்நிலையானது 28 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 25 பாகையிலும், நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளையும் நாளை மறுதினமும் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது. வரும் சனிக்கிழமை இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 25, அருள் உடைமை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு அழகான ஊர் இருக்குமாம். அந்த ஊரில் ஒரு அழகான ஏரிக்கரை இருக்குமாம். அந்த ஏரிக்கரையில் வந்து ஒரு துறவி ஒருத்தர் தியானத்தில் இருப்பாராம். அந்த நேரம் பார்த்து ஒரு தேள் வந்து பக்கத்தில் இருக்க அந்த ஏரியில் வந்து நீச்சல் தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்குமாம். இதை பார்த்து அந்த துறவி வந்து தன்னுடைய கைகளை நீட்டி அந்த தேளை காப்பாற்றுவாராம். ஆனால் அந்த வெளியில் வந்து அந்த தேள் வந்து அந்த துறவிக்கு வந்து கொட்டி விட்டதாம். ஆனால் மீண்டும் அந்த தேள் மறுபடியும் அந்த தண்ணீருக்கு செல்லுமாம். ஆனால் இந்த துறவி வந்து அதை காப்பாற்றி வராம். ஆனால் அதை காப்பாற்றும் பொழுதெல்லாம் அந்த துறவியை கொட்டி கொண்டே இருந்ததாம். இது இல்லாமல் அந்த தண்ணீரில் இருந்து ஒரு மீனவர் பார்த்து கொண்டிருந்தாராம். அவர் வந்து அந்த துறவியிடம் வந்து கேட்டாராம், முனிவரே, துறவியே, நீங்கள் வந்து நான் பார்க்கும் பொழுதெல்லாம் நீங்கள் வந்து இந்த தேளை நீங்கள் காப்பாற்றி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அந்த தேள் உங்களை கொட்டி கொண்டிருக்கிறது, நீங்கள் ஏன் காப்பாற்றுகின்றீர்கள் என்று கேட்டாராம். அதற்கு அந்த துறவி என்ன பதில் கூறியிருப்பார்? இந்த கதையை நீங்கள் தொடர்ந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். இல்லை, பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164644 2 2 2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ரஜி, செவந்தி கலெக்டர், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் செவந்தி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன், நன்றி.
1: சொல்லுங்க, ரெண்டுக்கு என்ன பாடல் தெரியும்?
2: மரியாதை திரைப்படத்துல இருந்து உன்னை நினைத்தேன்.
1: உன்னை நினைத்தேன், கேட்டு மக்களுங்க. நன்றி,
2: நன்றி, வணக்கம,
1: நன்றி. இந்த பாடல் விஜய் ஆண்டனியினுடைய, சிம்பிள் பா விஜயனுடைய வரிகளில், பிரசன்னா மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரலில்.

0: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: நீ மாலை வணக்கம். கண்ணம் பேசுறேன், நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா
1: இருக்கேன். சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: பாடல் மந்தாத்தால இருந்து அந்த மச்சி ஓபன் த பாட்டில் என்ற பாட்டு.
1: மச்சி ஓபன் த பாட்டில், நல்லது. பாட்டில் ஓபன் பண்ணுங்கள், பாடல் கேட்டு மக்களுங்க. நன்றி. இந்த பாடல் மனோ பிரேம்ஜி அமரன் மற்றும் தீப்பு ஹரணியின் குரலில். வணக்கம். நேரம் 7:21.
3: மச்சி ஓபன் த பாட்டில்.

0: கிராஸ் போர்டர் ஏஜெட் டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்திற்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ், வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள் 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் ராஜா, நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கணும், நலமா
2: இருக்கணும். இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
3: எனக்கு இன்றைக்கு இதயம் முரளியில இருந்து கண்ணாடி பிங்க அந்த பாடல் கேட்போம்.
2: ஆமாம், அந்த பாடலோட நாங்கள் சொன்ன கதையும் கேட்டீங்களா?
3: ஆமாம், கதையை கேட்டேன். அவர் தேள் வந்து அது தண்ட வேலையை தான் செய்யுது. ஏனென்று சொன்னால் அது அது இந்த வேலை வந்து அது கொட்டுறது, தேள் வந்து தேள் என்று சொன்னாலே கொட்டுறது தான் அது இந்த வேலை. நினைக்கிறேன் முனிவர் தான் அவர் தண்ட இதில் இருந்து சறக்கி இருக்கிறார். அவர் அந்த தியானத்தை செய்திருந்தால் அவருக்கு அது தென்பட்டிருக்காது. முற்று முழுதான தியானத்தில் அவர் முனிவர் இருந்திருப்பாரா இருந்தால் அவருக்கு அது தென்பாட்டு இருக்காது. அப்ப அவர் காப்பாற்ற திருப்பி திருப்பி செய்யத்தான் அது திருப்பி திருப்பி அதை கொடுத்து
2: கொண்டிருக்கு.
3: முனிவர் வந்து, ஆமா, முனிவர் வந்து தந்த சேர்ந்த இருந்து விளைவித்தார் நினைக்கிறேன்.
2: அப்படி நீங்க நினைக்கிறீங்க?
3: ஓ,
2: பார்க்கலாம்.
3: என்னண்ட சொன்னா அவர் அவர் தியானத்துல இருந்திருந்தால் இந்த இதுகள் வந்து அவருக்கு தென்பாட்டு இருக்காது.
2: பார்ப்போம். உங்களுடைய பாடலும் கேட்டு பார்க்கணுங்க, நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
3: நன்றி
2: நன்றி. இந்த பாடல் இதய முரளி திரைப்படத்திலிருந்து தமனுடைய சிம்பிள், தமனின் குரலில்.

0: வணக்கம். திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் வெண்பா,
2: எப்படி இருக்கிறீங்க வெண்பா?
3: நல்ல மேடம், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. சொல்லுங்க, வேலையில நிக்கிறீங்களா?
3: இல்ல இல்ல, வெளியில நிக்கிறேன்.
2: சொல்லுங்க, என்ன பாடல் தெரியுது?
3: எனக்கு பொட்டி கடை படத்துல இருந்து சுடல மாட சாமி கிட்ட.
2: ஆமாம், ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடு.
3: ஆமாம்,
2: நாங்க சொன்ன கதையும் கேட்டீங்களா?
3: ஆமாம் கேட்டேன் நான். அது அதற்கு இருக்கிறது முனிவர் சொல்லி இருப்பேன், கேளுக்கு கொட்டை மட்டும்தான் தெரியும், வேற தெரியாது. ஆனா நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் காப்பாத்தணும், நல்ல விஷயம் எல்லாம் செய்யறோம், மனசப்பு. ஆனா வழியா நாங்க அதை செய்யறோம், நான் திருப்பி திருப்பி காப்பாற்றணும்னு தெரிஞ்சும் அதை திருப்பி திருப்பி கொட்டுது. அதுவே தண்ட வேலைய தண்ட குணத்தை மாத்தல, நாங்கள் ஏன் அறிவு படைச்சு நாங்கள் ஏன் அந்த அதுக்காண்டி எங்கட குணத்தை மாத்துவான், நாங்கள் காப்பாத்துறோம்னு சொல்லியிருக்கு.
2: அது தன்னுடைய வேலையை செய்யறத நாங்கள் எங்களுடைய வேலையை செய்வோம்.
3: பார்க்கலாம்
2: என்ன சொல்லி இருக்கிறார் என்று. நீங்கள் கேட்ட பாடலும் இருக்கிறது, நாங்க தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
3: நன்றி
2: நன்றி.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
7: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
8: என்ன பாடல் தெரியு? பாடல் வந்து தங்கமகன் படத்துல இருந்து ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணுங்கள பாடல்.
7: ஆமா, SPBM ஜானகியும் பாடிய பாடல்.
8: ஆமா,
7: அந்த பாடலோட நாங்க சொன்ன கதையும் கேட்டீங்களா?
8: கதை கேட்டேன், அது வந்து பல பதில்கள் இருந்தாலும் நான் ஒன்னு வச்சிருக்கேன், அதேதான் நீங்களும் வச்சிருப்பீங்களா என்னன்னு தெரியாது. அது என்ன சொல்லிருப்பானா, அந்த முனிவரா துறைவி தானே, துறவே முனிவரோ துறவின்னு வச்சுங்களேன், துறை முனி யாரோ அவர் வந்து மீனவன் வந்து கேட்டு பாரு, அதாவது பொட்டுதை ஏன் மறுபடியும் காப்பாத்துறீங்க அப்படின்ட்டு. அதுக்கு அந்த துறவி வந்து மீனவனை கூப்பிட்டாரு, இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாரு. நீ என்ன பண்றேன்னாரு, நான் அந்த மீனை பிடிக்கிற மலையில பிடிச்சி இந்த கூடையில கொட்டுறேன், கூடையில கொட்டி போய் விற்கிறேன், காசு பண்ற அப்படின்னா. இப்ப நீ மீனை பிடிக்கிற, அந்த மீன் பாவமா துள்ளுது, சாக சாக துடிக்க துடிக்க துள்ளுதுன்னு கூடையில கொட்டுற, அது உனக்கு பாவமா தெரியலையா அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே இது எப்படி, அது எப்படிங்க தலைவி, என் தொழிலுக்கே வேட்டு வச்சிருக்கீங்க போல் இருக்க, அது வந்து என் தொழில், எங்க தொழில் குணம், பரம்பரை பரம்பரமா செய்யறோம், அந்த எப்படி நாங்க மாத்துறது, அதேதான் நீ எப்படி உன் குணத்தை மாத்தாம நீ செஞ்சுக்கிட்டு இருக்கியோ அதே மாதிரிதான் என்னுடைய குணம், கஷ்டப்படும் போது யாரா இருந்தாலும் காப்பாத்துறது, பேருடைய குணம் அதை தொட்டா கொட்டுறது. சோ இது வந்து இயற்கையானகள். சோ அது வந்து நீங்க செய்யறது வந்து தூய்மையா செஞ்சீங்கன்னா அது வழியோ தொழிலோ எதுவுமே தெரியாது. எப்படி நீ மீனை சாக சாக துடிக்க துடிக்க நீ வித்தாலும் உனக்கு வந்து உன் தொழில் செய்யற அது மத்தவங்க பயன்படுது. அதே மாதிரிதான் அந்த தேர்தலுக்கு குணம் கொட்டுறது, அது கொட்டினாலும் எனக்கு தெரியல, என் குணம் வந்து காப்பாத்துறது, அதுலயும் நான் கண்ணும் கருத்துமா இருக்கேன். இந்த மாதிரி அதனாலதான் வந்து அதனால பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டு இந்த குப்பன் என்னடா அது, அவன் தொழில் குணத்துல எனக்கு ஒண்ணுமே புரியல, இங்க பாருங்க நீ எத்தனை டூ ஜெயில் போயிருக்க, மாசத்துக்கு 2 போற, உன் குணம் என்ன, போய் பதினஞ்சு நாள் ஒரு திருடி திருடி கொண்டாந்து வீட்டுல சேர்க்கறது, போலீஸ்காரன் குணம் என்ன, உன்னை புடிச்சு புடிச்சு உள்ள போறது, இது உன்னால மாத்த முடியுமா, மாத்த முடியாது, போலீஸ்காரன் மாத்த முடியும், அதே மாதிரி அதுவும் அப்படின்னு சொல்லி விட்டான்.
7: எந்த கதைக்கு இந்த கதையை நீங்க கொண்டு வந்திருக்க, வார்த்தைக்கு உங்களுடைய கதைக்கு நன்றி.
8: நன்றி, வணக்கம். நன்றி.
7: உங்களுடைய பாடலும் நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
8: நன்றி.
7: இந்த பாடல் SPB மற்றும் ஜானகியின் குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 7:44 நிமிடம்.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677202.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ஓ, நல்ல சுகமாக இருக்கேன்.
1: எப்படி இருக்கிறது நோர்வே காலநிலை?
2: அழகா இருக்கு. சுழிப்பீங்க. இன்னைக்கு
1: என்ன பாடல் தெரியுது?
2: அவர் சொல்லி வந்து கொட்டுவது வந்து தேளின் இயல்பு, அதை காப்பாற்றுறது வந்து எனது இயல்பு, அப்ப மற்றவர்களுக்காக நான் அது அது இந்த வேலையத்தான் செஞ்சு கொண்டிருக்கோம். அப்ப நான் எனது நல்ல குணத்தை நான் மாற்றணும், அப்ப
1: வணக்கம். நடக்க
3: போயிட்டு
1: என்ன பாடல் தெரியுது?
3: வணக்கம்.
1: தவம் எப்படி இருக்கிறீங்க?
4: ஆமாம்,
1: கண்டறியா. நீங்க இப்ப என்ன பாடல் தெரியுது? திருப்பாஜி திரைப்படத்தந்த வரைக்கும் நன்றி. நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம் சிவானந்தன், எப்படி இருக்கிறீங்க?
5: அந்த
1: உற்சாகத்துடன் என்ன பாடல்?
5: அந்த பாடப்போம்.
1: புதிய வானம் அதுவா? உங்களுடைய பாடலும் பெறும். நன்றி. நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம். அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: தேவதாஸ் காய்கறி. எப்படி சுகமா இருக்கீங்களோ?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: நானும் சுகமா இருக்கிறோம். வெளியில நடந்து வந்திருக்கிறோம்.
1: சொல்லுங்க, இன்றைக்கு என்ன பாடல் தெரியுது?
6: பாட்டு நானே பாவம் நான் என்ன பழைய படம் திருவிளையாடல சவுந்தரவேன் பாடின பாட்டு.
1: கண்டிப்பாக. அந்த பாடலோட நாங்க சொன்ன கதையும் கேட்டீங்களா?
6: அவருக்கு பேசினா என்ன, அவரு கொண்டு போய் அதை அக்கறைப்பட
1: மாட்டேன்.
6: அவருக்கு நான் அது இல்லையா போற மாதிரி இருக்கு. அவங்க அப்படியா விட்டேன். முற்றும் திறந்துட்டேன். அப்ப நன்மை செய்யற ஆகளுக்கு நன்மை செய்ய வேணும்னு சொல்லி அதுக்கு திருப்பி திருப்பி நீக்கி போல திருப்ப படிச்சாலும் அதுக்கப்ப நல்ல அறிவு வருதோ அப்ப அவர் திரும்பி திரும்புறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி அவர் திருப்ப திருப்ப கடிய போயிருந்தாலும் அது கடி அவ்வளவு அவருக்கு வேலை செய்ய
1: இல்லை.
6: அதே மாதிரி துன்பம் தருபவர் உண்டாலும் சரி என்ன குற்றம்லத்தா இருக்கும் திரும்ப திரும்ப நாங்களே அந்த குற்றத்தை செய்து போனா அவர்களுக்கும் எங்களுக்கும் ஒரு வித்தியாசமும்
1: இல்லை.
6: அப்ப என்ன கஷ்டம் கொடுத்தாலும் அவர்களுக்கு நன்மையை செய்து வந்தா ஒரு காலத்துல அவர் திரும்பக்கூடிய தன்மகரம் காட்டிப்பா அவருக்கு. நாங்கள் அவர் திருமணம் செய்கிறாண்டு கூட நாங்களும் திருமணம் செய்ய போனால் அவருக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. அப்ப நாங்கள் தொடர்ந்து நல்லதை செய்தால் கண்டிப்பாக அந்த பர்சன் நல்லதை செய்யறதுக்கு விரும்புவார், நல்லது நல்லவனாக மாறுவார்.
1: அழகாக கூறினீர்கள் உங்களுடைய பாடலும்பரம். நன்றி தொடர்பு இணைந்தமைக்கு, தொடர்ந்து சந்திப்போம்.
6: நன்றி நன்றி
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம், நான் ராஜா பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நான் சுகமா இருக்கேன்.
1: நல்லது. நாங்க சொன்ன கதையும் கேட்டீங்களா?
7: நீங்க கதையை கேட்டீங்க, கதையை கேட்ட எல்லாரும் கேட்டீங்க. நீங்க கதையை சொல்றதில்ல, ஆனா நான் வடிவா கேட்கல அந்த
1: கதையை. பாடல் என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்?
7: எனக்கு வந்து இந்த எஸ்பியில பாட்டு தேவதை இருந்தே என்ன சுட்டு மாவி என்ற பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க? பாட்டு
1: என்ன பாடு?
7: தேவதை இறந்தேவி என்ன சுத்து மாவி காதலான கண்ணி காணவில்லை. இந்த பாடு நீ கேட்கலையா?
1: கேப்போம்.
7: கடைசியா போட்டா கேப்போம்.
1: ஆமா, உங்களுடைய பாடல் வரும். நன்றி
7: நன்றி நன்றி
1: நன்றி. அனைப்படி இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம் ரஜி, எப்படி இருக்கிறீங்க? நிர்மலாக வைக்கிறேன்.
1: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
8: நீங்க எப்படி இருக்கிறீங்க? முனிவரா இருக்கிறார். அப்ப நாங்கள் ஒருவர் அறியாம பிழை செய்தா அதனுடன் மன்னிக்க தெரிய வேண்டும், மன்னிச்சு மறந்து அவர்களோட திருப்ப கதைக்க வேண்டும் என்றதான் இந்த கதையில என்ன எனக்கும் அப்படி இருந்தா நடந்த கதைக்கான அந்த பதில கொண்டு வந்துறேன்.
1: என்ன தெரியுது?
8: நான் வந்து பாடல் வந்து திவான் தேத்துல வந்து ஒரு தாளாட்டு இன்னொன்று பாடல், ஒரு தாளாட்டு
1: பாட்டு ஒன்று பாடு என்ற பாடல். பாடல் வர நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
8: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: வணக்கம், நான் காசி ராஜி. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
9: ரெண்டு
1: நாட்களாக காணவில்லை.
9: எனக்கு பாடல் பாலசுப்ரம் ஆசாபுரி படிக்க அதிகாலை நேரம் கனவிலும் பார்த்தேன் என்று தொடங்குது.
1: என்ன பாடல்?
9: அதிகாலை நேரம் கனவில் உன்னை பார்த்தேன் என்று தொடங்குது. ஆசாபுரி அண்ட் பாலசுப்ரம் படிக்க பாடல்.
1: அதிகாலை நேரம் கனவில் உன்னை பார்த்தேன்.
9: ஆமா,
1: கனவு கண்டிருக்கிறீங்க.
10: சமைக்க முன்ன முறுக்காக பாடல் கேட்கலாம். எனக்கு தர்மத்தின் தலைவன் படத்துல இருந்து தென்மதுரை வைகநேதி.
1: தர்மத்தின் தலைவனில் இருந்து
10: தென்மதுரை வைகநதி.
1: உங்களுடைய பாடலும் பெறும். நன்றி
10: நன்றி நன்றி ராஜி.
1: நன்றி அழைத்தமைக்கு நன்றி
10: நன்றி நன்றி அம்மா.
1: ஆமா, இன்று நிறைய நேயர்கள் இணைந்திருக்கிறார்கள். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. உங்களுடைய பாடல்கள் எல்லாம் தொடர்ந்து வரும். நன்றி.
11: இந்த நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
12: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
13: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
14: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358
15: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
16: ஆலோசனைகளும் இலவசம்.
15: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4665-4661.
17: காசு வேணும்னு ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லையென்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லையென்றுட்டா. கடைசியா காசு வந்து போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
15: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
18: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்
15: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
19: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804.